நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 10 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி சனிக்கிழமை. இனி சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குரளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் முதல் குரட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத் தீவனம் வழங்கும் உழவே தலை, இதில் மடல் மாணிக்கம். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் பிராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து மலரும் காலை மலர், இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் தி சாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண செய்வாள் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள்

0: மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பு. அரிதாரம் பூசும் வசனங்கள். நாடக கலைஞர், ஆவணப்பட இயக்குனர் பாம்பே கண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் அவ்வப்போதைய நிலவரத்தை தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30க்கு இருபட பாடல்கள். முதல்வன் அன்னியன் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் சரிகம ரசிகம. ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரைசை பாடல்கள் விளம்பரம். 11:30 ஸ்டம்ப். நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான பாதை. 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், மாற்றம் தரும் மல்பெரி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புலுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். 2:30 மணிமலர், இதில் லிட்டில் ஸ்டார். கலை திருவிழாவில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற பி ஹரிஸ்ராஜின் நேர்முகம், தொடர்ந்து பல்சுவை நிகழ்ச்சி. வழங்குவோர் திருச்சி, திருவரம்பூர், வடக்கு துவாக்குடிமலை ஊராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். நிறைவாக தெரிந்து கொள்வோமா ஆகியன இடம்பெறும். 3 மணிக்கு இசைத்தூரல். 4 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5 மணிக்கு இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து, வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சயின்ஸ் பீடியா, இந்திய அறிவியல் ஒளி, பி சி ராய் குறித்த தொகுப்பு இடம்பெறும். 7:25 உழவர் உலகம், சுயசார்பு வேளாண் காடுகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை பி சுந்தரராஜ் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம் 10:00 ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:00 ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். 8:30 நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த வானொலி தொகுப்பு கேட்கலாம். 9:00 அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். மீரா சிவராம கிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோசிங். 11:00 திரை இசை. நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் எஸ் தண்டபாணி அவர்களின் வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற செய்திகள், வாராந்திர விமர்சனம். இவை அவ நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்ட மகிழ்ச்சியா இருங்கள். இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00, தொடர்வது செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது.

0: துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தே மற்றும் ஹர்ஷ் சிங் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: दिखाना हमारा काम है। उनको सजा देना, अदालतों के चक्कर कटवाना, समाज में उनको प्रताड़ित करना, इससे हम परिस्थितियां नहीं बदल पाएंगे। मैं उन्हें माफ करना चाहता हूं। समाज भी मेरी इस बात को स्वीकार करे। मैं इन बच्चों को कहता हूं, बच्चों आओ, हम देश के लिए साथ मिलकर के आगे बढ़े। देश बहुत आगे बढ़ रहा है, आगे बढ़ने वाला है, और आपका भी आगे बढ़ना निश्चित हो, यही मेरा सपना है।
1: Prime Minister Narendra Modi will be on a day-long visit to Andhra Pradesh and Karnataka today. Mr. Modi will first travel to Andhra Pradesh, where he will lay the foundation stone, inaugurate and dedicate to the nation multiple development projects worth nearly 18,000 crore rupees at Bhogapuram in Vizianagaram district. The Prime Minister will inaugurate the Alluri Sitaram Raju International Airport at Bhogapuram. The new Greenfield Airport has been built under the public-private partnership mode at the cost of over 5,600 crore rupees. The Prime Minister will lay the foundation stone of the ASIP semiconductor project at Visakhapatnam. It is Andhra Pradesh's first semiconductor manufacturing facility approved under the India Semiconductor Mission. After concluding his visit to Andhra Pradesh, Prime Minister will reach Mysuru in Karnataka, where he will inaugurate the Swami Vivekanand Cultural Youth Center Vivek Smarak. Social media company Meta's global team, which has been summoned by the center after it restricted Prime Minister Narendra Modi's Facebook post, will be questioned on issues around algorithm bias and their role in public order. Official sources told Akashvani News that Meta's global team is expected to be questioned sometime in the middle of the next week. India has said the so-called elections in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, stand as a humiliating rejection of the Pakistani establishment. Briefing media in New Delhi, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said Pakistani establishment continues to unleash ruthless force against peaceful civilians in POJK. He said the crackdown has resulted in the tragic death of over 40 civilians and serious injuries to many. Prime Minister Narendra Modi spoke with the Prime Minister of the United Kingdom, Andy Burnham, and congratulated him on assuming office. In a social media post yesterday, Mr. Modi said during their conversation, they agreed to work together across sectors such as technology, innovation, defence, security, clean energy, education, and people-to-people ties, and take the India-UK Comprehensive Strategic Partnership to new heights. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to his Iranian counterpart Abbas Araghchi last evening and conveyed India's deep concerns over the ongoing hostilities in the West Asia region. During the telephonic conversation, Dr. Jaishankar strongly urged that attacks on commercial shipping and seafarers be avoided under any circumstance. At the Commonwealth Games in Glasgow, India delivered another outstanding performance yesterday, clinching historic gold medals in judo, securing a memorable double podium finish in the men's javelin throw, winning a first ever bronze medal in the decathlon and booking places for 10 boxers in their respective finals. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அறம் செய். அறம் என்ற சொல் இன்றைய கணிப்புரி தலைமுறைக்கு சரியாக புரியவில்லை. நிறைய பேர்கிட்ட போய் அறம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், அறமா சார், இது மாதிரி தீட்டுவாங்களே அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம், அவர்களுக்கு வேற்றுமொழியில் படித்ததனால் அறம் என்கின்ற வார்த்தை தெரியவில்லை. ஏன், நம்முடன் இருப்பவர்கள் பலருக்கும் அறம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான பொருள் தெரியவில்லை, அதனுடைய தெளிவான அர்த்தமும் புரியவில்லை. காரணம், சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள். மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் அறம் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு புரிவதில்லை.

0: இன்னொரு இடம் கேட்டோம், அறம்னா என்னங்கையான்னு. அவர் சொல்கிறாரு, அறம் எனப்படுவது யாது என கேட்பின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். தீமை இல்லாத வார்த்தையை நீ பேசினாவே அதுதான் அறம். நம்மக்கிட்ட யாராவது வராங்க, அவங்ககிட்ட அன்பாக பேசுகிற போது, உண்மையாக பேசுகிற போது அதுவே அறமாக மாறும் என்கின்ற அற்புத செய்தியினை வள்ளுவர் செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த அறத்தினை நாம் பேசுகிற போதே நம்முடைய செயலும் நற்செயலாக மாறிவிடும். அந்த நல்ல செயல் அன்பாகி அருளாகி அதுவே அறமாகி உரமாக மாறும். உற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது பயன்பாடாக அமையும். அதனால்தான் நம்ம வள்ளலார் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார், சடங்குகள்லாம் வேணாம்பா, நீங்கள் இறந்த வாட்டி சாப்பாடு வைக்கிறீங்க அது வேணாம், இருக்கிற போது உன் பெற்ற தாயை நன்றாக கவனியுங்கள், அவர்களுக்கு சோறு போடுங்கள், அதுதான் அறம் என்று வள்ளலார் சொல்கிறார். அதில் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி கிடப்பது என்பதை நாம் உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பெரியோர் சொல் பேணி பிறலாது நின்று பரியார் அடியார் பரியார் கரியார் சொல் தேராது இமையான் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலினை ஏலாதி சொல்லும். மாறான் மண் ஆளுமா மாற்று என்று முடிக்கின்ற அந்த ஏலாதி பாடல் எழுந்து நிற்கிறது. இது அறம். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடு, அவங்ககிட்ட அன்பு காட்டு, அவங்ககிட்ட அருள் காட்டு, அதுதான் உண்மையான அறம் என்று ஏலாதி சொல்கிறது. எல்லோருக்கும் நல்லது செய்வது அறம். இல்லாதவர்களுக்கு எதிர்பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே அறம் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற போதுதான் புதிய சமுதாயம் அறத்தின் வழி நிற்கும். அதனால தான் உலக அரங்கமே அறம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை படைத்தவர்கள் இந்த தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் வழி நாம் புதிய சிந்தனையை, அறத்தினை, அதன் கோட்பாட்டினை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் காட்டுகிற அன்புதான் அறம் என்பதை உணர்த்துகிற போது நம்மிடையே இருக்கிற சிக்கல் ஓடிவிடும், சிதைந்துவிடும். எனவே அறத்தோடு இருங்கள், அன்பாக இருங்கள் என்பதே இன்றைய செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

திசையின்றி வீசும் தென்றலை ரசிப்பது போல் தினங்களை ரசித்திடுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் எம் எஸ் சுப்லட்சுமி பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்தராக. நேர்களே, சேலம் சுகுவனபுரி ஸ்ரீ விஸ்வரூப சர்வமங்கல ஐஸ்வர்ய ஈஸ்வர பிரசன்ன நிலையத்தில் இன்று மாலை மணி 6:15 குசேல சரித்திரம் அவதூத சம்பாதம் ஹம்சகீதை என்ற தலைப்பில் பக்தி சொற்பொழிவு நடைபெறும். ஆனந்தராகத்திலினி டி எஸ் செல்வகுமார் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 16 நாள் சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று மடல் மாணிக்கம்.
2: அன்புள்ள நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முறையில வாழ்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இப்போ எல்லாம் தலைகீழால போயிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மாத்திரைகளை மிட்டாய் கணக்கில் ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். மாத்திரைகளில் இருக்கிற மூலப்பொருள் கொஞ்சம்தான், அதை மாத்திரையா மாத்துறதுக்கு சேர்க்கிற மற்ற பொருட்கள் இருக்க அதனால வர்ற உபாதைகள் என்னென்னு கடிதாசில எழுதுறது. உணவு என்பது உடம்பை மட்டுமல்ல மனிதனின் புத்தியையும் உணர்வையும் சுபாவத்தையும் வளர்க்குது. காரசாரமான உணவு மனிதனுக்கு கோபதாபங்களை கொடுக்குமா, அழுகிப்போன கெட்டுப்போன உணவு சோம்பேறித்தனத்தையும் மனச்சோர்வையும் தருமா, உடனடியாக செரிமானம் ஆகக்கூடிய காரம் புளி உப்பு ஆகிய சுவைகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளே நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பதா பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சாப்பாடு சமைக்கும்போது அதில் அந்த பொருட்களை கையாளுகின்றவரின் உணர்வுகளும் அந்த உணவுக்கு சொந்தக்காரரின் உணர்வுகளும் அந்த உணவுக்குள்ள ஊடுருவி செல்லுமா. நாகேஸ்வரன் ஐயா, நல்லவர்கள் தரும் உணவும் நல்ல எண்ணங்களால் சமைக்கப்பட்ட உணவும் நல்ல பலனை தரும், தீயவர்கள் கெட்டவர்கள் தரும் உணவு செரிமானமாகாமல் இடைஞ்சலை தருமா. நாம நல்லா இருக்கணும்னு நம்மை பெற்றவர்கள், மனைவி, மக்கள், நல்ல நண்பர்கள் நினைப்பார்கள். மற்றவர்களின் கையால் சாப்பிட்றதுங்கிறது வீண்தான். ஆனா மனுஷன் போதும்னு சொல்றது சாப்பாட்டை மட்டும்தான், வேற எதுவும் பத்தவே பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆசை யாரை விட்டது? ஆனா சாப்பாட்டை ஓரளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல வயிறு கொள்ளாது. உணவுல பழங்களும் அடங்கும், பழங்களில் பல வகைகள் இருக்கு. நாவல் பழம் ரொம்ப பிரபல்யமான

0: பழம்னு இதை சொல்ல முடியாது. இப்போப்போ மக்கள் இதை நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாவல் பழத்தில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று உருண்டை, இன்னொன்று நீளமாக இருக்கும். உருண்டை ரக நாவல் பழத்தில் தான் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, ஃபோலிக் அமிலம்லாம் இருக்கு தான். நாகேஸ்வரன் ஐயா, சர்க்கரை நோயுள்ளவர்கள் தினமும் நாவல் பழச்சாற்றை மூணு வேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையுமா. நாவல் பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரும்பு சத்தை அதிகப்படுத்துமா. இரத்தத்தில் கலந்துருக்கிற ரசாயன பொருட்களை நீக்கி சிறுநீர் வழியாக வெளியேற்றி மலச்சிக்கலையும் போக்குமாம் நாவல் பழம். நல்லா பழுத்த நாவல் பழத்தோட உப்பு அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிட்டா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடற்புண் குணமாகுமா. மெலிந்த உடல் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா உடல் தேரும்னு சொல்கிறாங்க. நாவல் பழம் உடல் வியர்வையை பெருக்கி தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்குமா. மூல நோய் உள்ளவர்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் இந்த நோயின் தாக்கம் குறையுமா. இயற்கையான சமாச்சாரங்களை பயன்படுத்த தவறக்கூடாது. நாவல் பழத்தை விட்டுடாதீங்க. ஒரு நாவல் மர கண்ணு வாங்கிட்டு வந்து வைங்க மழை பெய்கிற இந்த நேரத்தில். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை மடல் மாணிக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் 94 88 39 38 49 என் மீண்டும் ஒருமுறை 94 88 39 39 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தில் தரமான நெல் விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. கோ 54 நெல் ஆதார விதை 1770 கிலோ இருப்பில் உள்ளது. கோ 56 நெல் ஆதார விதை 6180 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த இரண்டு விதை நெல்லும் 1 கிலோ விதை 44 ரூபாய். இதேபோல கோ 55, கோ 52, கோ 59, கோ 54, கோ 56 இந்த விதைகளின் விலை 1 கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய். கோ 55 நெல் உண்மை நிலை விதை 1567 கிலோவும், கோ 52 நெல் உண்மை நிலை விதை 2858 கிலோவும், கோ 59 நெல் உண்மை நிலை விதை 11036 கிலோவும், கோ 54 நெல் உண்மை நிலை விதை 60 கிலோவும், கோ 56 நெல் உண்மை நிலை விதை 2000 கிலோவும் இருப்பில் உள்ளன. இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ விதை நெல்லை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 64 100 03. அலைபேசி எண் 98 65 00 69 33. ஏன் மீண்டும் ஒருமுறை 98 65 00 69 33. மின்னஞ்சல் முகவரி rice@tnau.ac.in, அதாவது rice@tnau.ac.in என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுமாறு கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை: கத்தரி பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்க அல்லது மகசூல் பெற லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட 30 நாள், பிறகு ஒவ்வொரு 15 நாள் இடைவெளியிலும் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. கால்நடை வளர்ப்போரே, கோழிப்பண்ணையாளர்களே, தற்போது எல் நினோ விளைவு காரணமாக பருவமழை பொய்த்துவிட்டதால் வெயிலின் தாக்கம் குறைய

நிலத்தில் உள்ளது. எனவே கால்நடைகளுக்கு போதிய அளவு பசுந்தீவனம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் போதிய அளவு பசுந்தீவனம் கிடைக்காத சூழல் நிலவுகிறது. எனவே ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற மண்ணில்லா பசுந்தீவன வளர்ப்பு முறையை பின்பற்றி பசுமை குடில் முறையில் பசுந்தீவனம் உற்பத்தி செய்து கால்நடைகள் கோழிகளுக்கு உணவாக பயன்படுத்தலாம். மண்ணில்லா பசுந்தீவன வளர்ப்பு முறையில் 5 முதல் 7 நாட்களில் சுமார் 5 முதல் 7 மடங்கு வரை மக்காச்சோள பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியும். விதைகளை, அதாவது தானியங்கள் பயறு வகை விதைகளை 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்த பிறகு ஹைட்ரோபோனிக்ஸ் சாதனத்தில் உள்ள தட்டுக்களில் 7 நாட்கள் வரை வைத்து பசுந்தீவனம் வளர்க்கப்படுகிறது. 1 கிலோ பசுந்தீவன உற்பத்திக்கு 3 முதல் 4 லிட்டர் வரை தண்ணீர் தேவைப்படும். ஹைட்ரோபோனிக்ஸ் பசுந்தீவனத்தை கால்நடைகள் விரும்பி உண்ணும். ஏனெனில் இவை எளிதில் செரிமானம் அடையும் தன்மையுடையது. கறவை மாடுகளுக்கு 10 முதல் 15 கிலோ வரையிலும், ஆடுகளுக்கு 1 முதல் 2 கிலோ வரையிலும், முயல்களுக்கு 1/2 கிலோ வரையிலும், கோழிகளுக்கு 100 கிராம் என்ற அளவிலும் தீவனமாக கொடுக்கலாம் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மாற்றம் தரும் மல்பெரி நேர்முகம் பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் சுயசார்பு வேளாண் காடு நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பி சுந்தர்ராஜ் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம். உரை வழங்குகிறார் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநிலச் செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைஞர் தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமைப் பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு

0: அமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும், அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும், எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதிய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும், இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
1: மை பாரத் மத்திய அரசினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற அமைப்பானது நாடு தழுவிய முகாம் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கிற 15 வயது முதல் 29 வயது வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலுமே நடைபெற்று வருகிறது. நஷா முக்த் பாரத் யுவா கணக்கு புரோகிராம்ல வைத்து மை பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்பது நடத்தப்பட்டது. இந்த நஷா முக்த் யுவா பர் விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைய தலைமுறையை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணித்தின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
0: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும்

0: அவர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மின் ஒப்பந்தப்புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான 28 வயது திரு நீரஜ் சோப்ரா தனது 2வது முயற்சியில் 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார். மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெக்கத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம் 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று August 1.
4: இந்திய திருநாடு இன்ப சுதந்திரம் அடைந்திட்ட மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆனந்தமாய் மக்கள் ஆடிக் கொண்டாடிய மாதம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற முழக்கத்தோடு முதன் முதலில் மக்களிடையே சுதந்திர கனலை எழுப்பியவர் இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை லோகமான்யர் என்று அறியப்படும் பாலகங்காதர திலகர் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1920. சட்டம் பயின்ற இவர் பல விடுதலை போராளிகளை சிறையிலிருந்து மீட்டவர். பலமுறை ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டார். 1908 முதல் 1914 வரை 6 ஆண்டுகள் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு ஜாமீனில் வெளிவராத வகையில் கைதானார். அப்போது கீதா ரகசியம் என்ற நூலை இயற்றினார். தனது இறுதிக்காலம் வரை இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளில் அவரின் பெருமை போற்றுவோம். இன்று ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய தினம். இந்தியாவில் பிரித்தானிய காலனி அரசு நடைமுறைப்படுத்திய ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராகவும் நாடு முழுவதும் தொடங்கிய மக்கள் இயக்கம். 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த இவ்வியக்கம் ஆங்கிலேயரை நிலைகுலைய செய்தது. இந்திய விடுதலை இயக்கத்தில் பங்கேற்ற அரசியல்வாதி புருஷோத்தம் தாஸ் டாண்டன்

பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1882. ஹிந்தி மொழியினை அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று நிலை பெறுவதற்கு இவர் ஆற்றிய பங்கிற்காக பரவலாக அறியப்படுபவர். 1961 ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்துள்ளது இந்திய அரசு. குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1944. 1964 ஆண்டு முதல் 1974 ஆண்டு வரை இந்திய வான்படையில் பணியாற்றியவர். டெல்லி நாடகக் குழுவில் உறுப்பினராக இருந்தவரை 1977 ஆண்டு பட்டினப்பிரவேசம் திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகம் செய்தார் இயக்குநர் இமயம் கே பாலச்சந்தர். வானொலி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ள டெல்லி கணேஷ் தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் கலைமாமணி பட்டத்தையும் பெற்றவர். சுதந்திர போராட்ட வீரரும் பொது உடைமைவாதியும் எழுத்தாளருமான ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2008. 7 வயதிலேயே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர்க்களம் கண்டவர். 14 வயதில் போலீசாரின் துப்பாக்கி குண்டை எதிர்கொண்டு கலெக்டர் அலுவலக கட்டிடத்தில் மூவர்ணக் கொடியேற்றிய தீரர், இந்திய விவசாயிகளை அணி திரட்டுவதில் மகத்தான பங்காற்றிய தலைவர், பகத்சிங்கை தந்த பஞ்சாப் மண் தேசத்திற்கு தந்த மற்றும் ஒரு போராளி.

0: மாதரம்.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
2: நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை மணி 8:30 நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சுழல் விளக்கு.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள், பண்பாடுகளை கொண்ட நாடு. நிலம், மலை, வனமென பல்வேறு புவியியல் சூழல்களை கொண்ட தேசம். அந்தந்த நிலத்தின் தன்மையில் அங்கு வசிக்கும் மக்களின் வாழ்க்கை முறை இருக்கிறது. கல்வி, வேலை வாய்ப்புகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரிசமமான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும், திறன் வாய்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காகவே போட்டித் தேர்வுகளும் நுழைவுத் தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன. பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் சேர்வதற்காக மத்திய மாநில அரசுகள் ஏராளமான கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றன. எல்லா தரப்பு மாணவர்களும் அவரவர் திறனுக்கு ஏற்ப வாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் வரையறுக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன. ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்காக JEE என்ற இருநிலை தேர்வு நடத்தப்படுகிறது. மத்திய அரசு நடத்தும் சட்டப்பள்ளிகளில் சேர்வதற்காக கிளாட் என்ற நுழைவுத் தேர்வும் நடத்தப்படுகிறது. அதேபோல பிளஸ் டூ முடித்த பிறகு மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நீட் என்ற நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்தியாவில் மருத்துவ படிப்பு என்பது பெரும்பாலான மாணவர்களின் கனவாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் 1,60,00,000 மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பாடத்திட்டங்களில் பிளஸ் டூ தேர்வு எழுதுகிறார்கள். தேசிய மருத்துவ ஆணையத்தின் கணக்குப்படி ஆண்டுக்கு 1,36,939 மாணவர்கள் மட்டுமே இளநிலை மருத்துவ படிப்பான MBBS படிப்பில் சேர முடியும். ஆனால்

2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர நினைக்கிறார்கள். மருத்துவம் என்பது உயிர்காக்கும் தொழில் என்பதால் அதை படிக்க விரும்பும் மாணவர்கள் தகுதியானவர்களாக உரிய திறன் பெற்றவர்களாக இருப்பது முக்கியமானது. அதற்காகவே நீட் என்ற நுழைவுத் தேர்வு கொண்டுவரப்பட்டது. தேர்வில் அவர்கள் பெறுகிற ரேங்க் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் ஒதுக்கப்படும். மருத்துவ படிப்புக்கு மிகுந்த போட்டி நிலவுவதால் ஆங்காங்கே சில தவறுகள் நடக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ந்து மாணவர்கள் தரப்பிலிருந்து வந்த கோரிக்கைகளை அடுத்து நீட் தேர்வு உள்ளடங்கிய போட்டித் தேர்வுகளை முறைப்படுத்தவும் சீர்திருத்தவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை துரிதகதியில் எடுத்து வருகிறது. முதல்கட்டமாக நுழைவுத் தேர்வு போட்டித் தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய உலக அளவில் புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநரான திரு நந்தன் நிலேகனி தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நியமித்துள்ளார். 71 வயதாகும் திரு நந்தன் நிலேகனி ஆதார் ஆணையத்தின் முதல் தலைவராக பணியாற்றியவர். அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளின் அடிப்படையில் இதுவரை 144 கோடி ஆதார் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இ-KYC மற்றும் UPI டிஜிட்டல் பண பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் திரு நந்தன் நிலேகனி மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். தற்போது போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வுகளுக்காக நம்பகமான பாதுகாப்பான தொழில்நுட்ப கட்டமைப்புகளை திரு நந்தன் நிலேகனி உருவாக்க உள்ளார். அவரது தலைமையிலான உயர்நிலை குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சோம்நாத், இந்திய உளவுத்துறை முன்னாள் இயக்குநர் திரு டபன் டேகா, சென்னை IIT இயக்குநர் திரு வி காமகோட்டி, கல்வித்துறை முன்னாள் செயலர் திருமதி அனிதா கர்வால், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு அம்ரித்லால் மீனா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நாடு முழுவதும் நடைபெறும் போட்டித் தேர்வுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும். இஸ்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு சோம்நாத் ராக்கெட் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிறார். அவர் இஸ்ரோவில் பணியாற்றிய போது துல்லியமான திட்டமிடலுக்காக அனைவராலும் பாராட்ட பெற்றவர். இக்கட்டான சூழல்களை திறம்பட கையாள்வது, தவறுகளை துல்லியமாக கண்டறிவது, அனைத்து தரப்பு நிபுணர்களையும் ஒன்றிணைப்பது உள்ளிட்ட தலைமை பண்புகளுக்காக திரு சோம்நாத் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார். சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி அடிப்படையில் கணினி விஞ்ஞானி ஆவார். கணினி வடிவமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவர் திறம்பட செயல்பட்டு வருகிறார். பொதுத் தேர்வு நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை திருத்தும் பணியை நேர்த்தியாக மேற்கொள்ள அவர் மிக முக்கிய பங்களிப்பை வழங்க உள்ளார். வினாத்தாள் கசிவை தடுப்பது, தேர்வில் ஆள் மாறாட்டங்களை தடுப்பது, தேர்வு தொடர்பான உளவு தகவல்களை திரட்டுவது ஆகியவற்றுக்காக இந்திய உளவுத்துறையின் முன்னாள் இயக்குநர் திரு தபன் டேகா நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கர்வால் பள்ளிக்கல்வி, பொதுத் தேர்வு, கல்வித்துறை நிர்வாகத்தில் மிகுந்த அனுபவம் கொண்டவர். அவர் கல்வித்துறை செயலாளராக இருந்தபோது பல்வேறு சீர்திருத்தங்கள் அமல் செய்யப்பட்டன. இவற்றை கருத்தில் கொண்டு அவர் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான திரு அம்ரித்பால் மீனா சரக்கு போக்குவரத்து துறையின் நிபுணராக கருதப்படுகிறார். போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை வாகனங்களில் கொண்டு செல்லும் போதுதான் பெரும்பாலும் வினாத்தாள் கசிகிறது. இதை தடுக்க திரு அம்ரித்பால் மீனா முக்கிய வியூகங்களை வகுப்பார். நாடாளுமன்றத்தில் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் அறிமுகம் செய்தார். 2024 உருவாக்கப்பட்டு தற்போது வரை நடைமுறையில் இருக்கும் நுழைவுத் தேர்வு சட்டத்தை விட பல மடங்கு வலிமையாகவும் குற்றம் இழைப்போரை கடுமையாக தண்டிப்பதாகவும் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. முந்தைய சட்டப்படி ஒரு நபர் முறைகேடான வழியில் தேர்வு எழுதினாலோ முறைகேடாக நடந்தாலோ அவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறையும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். புதிய சட்டத்திருத்தப்படி முறையற்ற வகையில் தேர்வுகளை எழுதுவது கண்டறியப்பட்டால் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். தேர்வு சேவையை வழங்கும் நிறுவனங்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் முன்பு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் புதிய சட்டத்திருத்தப்படி 5 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். தேர்வு நடத்துவதற்கான செலவு தொகையும் அவரிடமிருந்து வசூலிக்கப்படும். 8 ஆண்டுகளுக்கு பொதுத் தேர்வு தொடர்பான எந்த ஒரு பொறுப்பிலிருந்தும் அந்த நிறுவனம் விலக்கி வைக்கப்படும். இந்த வகை குற்றத்தில் ஈடுபடும் சேவைதாரருக்கு இப்போதுள்ள சட்டப்படி 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்படுவதாக இருந்தது, இனிமேல் 8 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும். சேவை வழங்குநருக்கு பொறுப்பாளராக இருப்போர் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானால் முந்தைய சட்டப்படி

0: 3 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய சட்டத்திருத்தப்படி குறைந்தபட்ச தண்டனையே 5 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச அபராதமாக 5 கோடி ரூபாய் வரையும் விதிக்கப்படலாம். தேர்வு முறைகேட்டில் திட்டமிட்டு செயல்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் 2024 சட்டத்தில் 5 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடிக்கும் குறைவான அபராதமும் விதிக்கப்பட்டு வந்தது. தற்போதைய புதிய சட்டத்திருத்தப்படி குறைந்தபட்ச சிறை 7 ஆண்டுகளாகவும் குறைந்தபட்ச அபராதம் 10 கோடி ரூபாய் வரையும் விதிக்கப்படலாம். இந்த புதிய சட்டத்திருத்தத்தில் விரைவான போலீஸ் விசாரணை, வழக்கு விசாரணைக்காக 12A, 12B ஆகிய 2 பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்கும் மத்திய விசாரணை முகமையோ அல்லது சிறப்பு விசாரணைக் குழுவோ அதன் விசாரணையை மத்திய அரசு பரிந்துரைத்த காலத்திலிருந்து 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். மேலும் இச்சட்டத்திருத்தம் இதன் கீழ் வரும் குற்றங்களை விசாரிக்க தேவைப்படும் இடங்களில் ஒரு சிறப்பு பணிப்படையை அமைப்பதற்கான அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்குகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் வழக்கு விசாரணையை நீதிமன்றங்கள் தினசரி நடத்த வேண்டும். அனைத்து விதமான சாட்சிகளையும் விசாரிக்க வேண்டும். வழக்கு விசாரணையை அதிகபட்சமாக 3 மாதங்களுக்குள் முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும். இந்த புதிய சட்டத்திருத்தத்தின் கீழ் பதிவாகும் வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசமும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும். இச்சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்படும். இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணை முடிந்து சிறப்பு விரைவு நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகளில் தண்டனை பெற்றவர்கள் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்ற நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் நீதிமன்றம் விசாரணையை முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும். 90 நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு மேல்முறையீடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகளில் நிச்சயம் முறைகேடுகள் இருக்காது. தகுதி வாய்ந்த மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்வுகளில் சிறப்பிடம் பெறுவார்கள். உயர்கல்வியில் நிச்சயம் தரம் உறுதி செய்யப்படும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை. தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: நேரம் 7:10.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

மாதவனின் கதிர்களும் மலர்ந்து நிற்கும் மலர்களும் நம் மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும் இந்த நேரத்தில் இனி பயனுள்ள தகவல்களோடு இனிய இசையையும் தாங்கி வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் காலை மலர்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஒரு கிராம் ஆபரண தங்கம் 13,256 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 234 ரூபாய் 90 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. அதே போல பெட்ரோல் டீசல் விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் ஒரு லிட்டர் 108 ரூபாய் 23 பைசாவிற்கும், டீசல் ஒரு லிட்டர் 100 ரூபாய் 5 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளாா்.

சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்படவுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவுள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர்

0: இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின்போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்குமுறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்டு டிரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு டிரம்ப், அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணையத் தொகை $15,000 இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக $5,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச

0: தொகை 20,000 டாலராக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் 5,000 டாலர் என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடைப்பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

7:30 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையோடு இது காலை மலர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறை சார்பில் நல வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்திட சிறப்பு முகாம்கள் இன்றும் வரும் 8ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இம்முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொள்ளலாம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கு இன்று கூத்தாநல்லூர் மற்றும் குடவாசல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது காலை 10 மணிக்கு. அதேபோல் வரும் 8ஆம் தேதி நன்னிலம் மற்றும் நீடாமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும், வரும் 16ஆம் தேதி மன்னார்குடி, வலங்கைமான், முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறுகிறது. பழங்குடியினர், நரிக்குறவர் மற்றும் புதிரை வண்ணார் மக்களுக்கான சிறப்பு முகாம் இன்று கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதில் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள், அசல் ஆவணங்கள் இல்லாதவர்கள், குடும்ப உறுப்பினர்களின் ஆவணங்கள் மற்றும் கைபேசியுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என கரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேரம் 7:32, இது காலை மலர்.

0: அம்மாடியோ.
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்
1: கவிதை.

குழந்தையின் ஆரோக்கியத்தையும் உயிர் வாழ்வையும் உறுதி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னு தாய்ப்பால் தரது தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தோட முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமா அனுசரிக்கப்படுது. தாய்ப்பாலோடைய முக்கியத்துவம், தாய்க்கும் குழந்தைக்கும் தாய்ப்பால்னால கிடைக்கிற வாழ்நாள் நன்மைகள், இதெல்லாம் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுதுங்க. உலக தாய்ப்பால் வாரத்தோடைய முதல் நாளான

0: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டி சாமிநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன? தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கும் தாய்க்கும் கிடைக்கிற நன்மைகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 7 வரை வாரம் முழுவதும் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடுகிறோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தாய்ப்பால் கொடுப்பது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதற்கு எதுக்கு கொண்டாட்டம், விழிப்புணர்வு, பிரச்சாரம் எல்லாம்? இந்த தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் 1990 முதல் இன்று வரை நாம் கொண்டாடி வருகிறோம். சுமார் 36 ஆண்டுகள். இதற்கு காரணம் இருக்கிறது. நமது நாட்டில் குழந்தைகள் பிறந்து 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களின் 52%. அதே போல 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கும் தாய்மார்களின் 55% மட்டுமே. அதாவது பிறக்கும் 2 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு நாம் 6 மாதம் வரை தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதில்லை, பாதியிலேயே நிறுத்திவிடுகிறோம். இந்த 36 ஆண்டுகளாக அதே நிலையில்தான் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம், ஒவ்வொரு வருடமும் புதுப்புது தாய்மார்கள் இந்த எண்ணிக்கையில் சேர்கிறார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. மற்றும் அதிக அளவில் சிசரின் செக்ஷன் மூலம் குழந்தைகள் பிறப்பதால் தாய்ப்பால் கொடுப்பதில் தாய்மார்களுக்கு அதிக அளவில் சிரமங்கள் ஏற்படுகிறது. மேலும் பெண்கள் வேலைக்கு செல்வதால் தாய்ப்பாலை சீக்கிரமே நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மேலும் செயற்கை பால் விளம்பரங்கள் அதிக அளவில் மக்களை திசை திருப்புகிறது. குழந்தை பிறந்த முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுப்பதே உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்திய அரசால் பரிந்துரைக்கப்படுகிறது. செயற்கை பால் அல்லது பசும்பாலை வாங்கி கொடுப்பதை விட தாய்ப்பால் பல்வேறு வகைகளில் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய நன்மையை வழங்குகிறது. தாய்ப்பால் முற்றிலும் இலவசமானது. ஆனால் செயற்கை பால் வாங்க வேண்டுமெனில் மாதத்திற்கு சுமார் ₹3,000 to ₹8,000 வரை செலவாகலாம். முதல் 6 மாதங்களில் மட்டும் 18,000 to 50,000 வரை செலவாகும். இதனுடன் பாட்டில், நிப்பிள், பாட்டிலை கிருமி நீக்கம் செய்வதற்கான சாதனங்கள், எரிவாயு, மின்சாரம், சுத்தமான குடிநீர் போன்ற செலவுகளும் சேரும். தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் இந்த செலவுகளை அனைத்தும் தவிர்க்கப்படுகின்றன. அடுத்ததாக நேர சேமிப்பு. தாய்ப்பாலை தயாரிக்க வேண்டிய அவசியமில்லை. பாட்டிலை கழுவி கிருமி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை. பால் எப்போதும் சரியான வெப்பநிலையிலேயே கிடைக்கிறது. தினமும் குறைந்தது 1.5 முதல் 1 மணி நேரம் வரை நேரம் மிச்சமாகிறது. குழந்தையின் ஆரோக்கிய நன்மைகள் மிகவும் முக்கியமானவை. தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா, காது தொற்று போன்ற நோய்கள் குறைவாக ஏற்படும். மருத்துவமனைக்கு செல்லும் அவசியமும் குறையும், மருந்து செலவும் குறையும். மேலும் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி, மூளை வளர்ச்சி மற்றும் அறிவுத்திறன் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் குறைவாக நோய்வாய்ப்படுவதால் மருத்துவமனைகளின் சுமை குறைகிறது, ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் பயன்பாடு குறைகிறது. பெற்றோர்கள் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேலை நாட்களை இழக்க வேண்டியதில்லை. இதனால் குடும்பத்தின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதால் அரசின் சுகாதார செலவு குறைகிறது. நல்ல அறிவுத்திறன் கொண்ட குழந்தைகள் எதிர்காலத்தில் நாட்டின் திறமையான மனித வளமாக உருவாகிறார்கள். செயற்கை பால் மீதான சார்பு குறைவதால் அந்நிய செலவாணியும் சேமிக்கப்படுகிறது. ஏழை குடும்பங்களின் பொருளாதார சுமையும் குறைகிறது. மேலும் தாய்ப்பால் சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது. பிளாஸ்டிக் பாட்டில்கள், டின்கள், பாக்கெட்டுகள், தொழிற்சாலை கழிவுகள், போக்குவரத்து போன்றவற்றால் ஏற்படும் மாசுபாடு தாய்ப்பாலில் இல்லை. எனவே தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு உணவு மட்டுமல்ல, அது குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும், சமூகத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், நாட்டின் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தும் என்பது நிச்சயம். முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே, அதன் பின்னர் 2 வயது இல்லது அதற்கு மேலும் கூடுதல் உணவுகளுடன் தாய்ப்பாலை தொடர்வோம்.
0: தாய்ப்பால் கொடுக்கறதுடைய நன்மைகளை குறித்து இன்னைக்கு மருத்துவ நேரத்தில் எடுத்துரைச்சாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டி சாமிநாதன் அவர்கள்.

7:48 கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. மின்னிறுத்தம் பற்றிய அறிவிப்பு அம்பிகாபுரம் துணை

நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகள் அரியமங்கலம் எஸ்ஐடி, அம்பிகாபுரம், ரயில் நகர், நேருஜி நகர், காமராஜ் நகர், ராஜப்பா நகர், ராணுவ காலனி, கீழக்குறிச்சி, வெங்கடேஸ்வரா நகர், ஆலத்தூர், மகாலட்சுமி நகர், திருநகர், நத்தமாடிப்பட்டி, பொன்மலை, காட்டூர், கைலாஷ் நகர், சக்தி நகர், சந்தோஷ் நகர், பாப்பாக்குறிச்சி, பாலாஜி நகர், விண்ணகர், அம்மன் நகர், செந்தநீர்புரம், சங்கிலியாண்டபுரம், ஏலக்குடி கிராமம் இந்த பகுதிகளுக்கு இன்று காலை 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அதன் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பழங்குடியின நல வாரிய உறுப்பினர் சேர்க்கை. தமிழ்நாடு நரிக்குறவர் நல வாரிய உறுப்பினர் சேர்க்கை ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியின மக்கள் இணையவழி வாயிலாக விண்ணப்பிக்க சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. இன்று சித்தூர் நாடு, பயில் நாடு, பெறக்கடை நாடு ஊராட்சி அலுவலகங்களிலும், முள்ளுக்குறிச்சி, ஊனந்தாங்கல், பெறப்பன்சோலை, மூலக்குறிச்சி, முள்ளுக்குறிச்சி பகுதிகளிலும் இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்குட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர் 30 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 35 வயதிற்குள் 12 வகுப்பில் உயிரியல், தாவரவியல், விலங்கியல் பாடங்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது முற்றிலும் தற்காலிகமானது. விண்ணப்ப படிவங்களை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி. இனி வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதேபோல் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இது காலை மலர். இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் கொத்தவரங்காய் ஒவ்வொன்றும் 40 ரூபாயில் கிடைக்கிறது. சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 46, பச்சை மிளகாய் 56, மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30, சௌ சௌ புடலங்காய் ஒவ்வொன்றும் 40 ரூபாயில் கிடைக்கிறது. பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 30, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 56, சேனையும் 56, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 90, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 1 கிலோ 54 ரூபாய், பச்சை பட்டாணி 170, காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாயில் கிடைக்கிறது. கொய்யாப்பழம் 100 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 300 ரூபாய், ஆரஞ்ச் 150, மாதுளை 240, திராட்சை 120 ரூபாய். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் கேட்டீர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது காலை.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி ஒத்துழையாமை இயக்க தினத்தையொட்டி உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள்.
2: வணக்கம். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் என்பது இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக 1920 ஆரம்பிக்கப்பட்ட நாடளாவிய மக்கள் இயக்கமாகும். இந்திய விடுதலைப் போராட்டத்தில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தியாலும் இந்திய தேசிய காங்கிரசாலும் முன்னெடுக்கப்பட்ட இவ்வியக்கம் ஆகஸ்ட் 1920 தொடங்கி பிப்ரவரி 1922 வரை நடைபெற்றது. இந்தியர்கள் ஆங்கில அரசுடன் அனைத்து செயல்பாடுகளிலும் ஒத்துழைக்க மறுத்தனர். இந்த இயக்கத்தின் காரணமாக மகாத்மா காந்தி தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார். ஒத்துழையாமை இயக்கம் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் நடைபெற்ற முதல் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாகும். அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய வழிகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த இயக்கம் துவங்கிய நாள் என உறுதியாக ஒரு நாளை குறிப்பிட இயலவில்லை. ஏனென்றால் 1920 டிசம்பர் மாதம் நடைபெற்ற மகாநாட்டில்தான் அதன் செயல் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 1920 மார்ச் மாதம் கிலாபத் மகாநாட்டில் மகாத்மா காந்தி இந்த இயக்கம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 1 ஆகஸ்ட் 1920 முதல் துவங்குவதாக காந்தி அறிவித்தார். ஆனால் செப்டம்பர் மாதம் 4 துவங்கியதாக சில நூல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் காந்தியின் வாக்கு வேதவாக்காக இருந்ததால் 1 ஆகஸ்ட் 1920 என்ற நாள் ஒத்துழையாமை இயக்க துவக்க நாளாக கருதப்படுகிறது. ஆங்கில ஆதிக்கத்தின் பிடி இறுகிய போது இந்தியா நமது நாடு, நாமெல்லாம் இந்தியர்கள், நமது நாட்டை அந்நிய ஆதிக்கத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் போன்ற உணர்வுகள் இந்திய மக்களிடையே சிறிது சிறிதாக தலைகாட்டத் தொடங்கின. இந்தியர்கள் ஆங்கில அதிகாரிகளால் இழிவாக நடத்தப்பட்டனர். அந்நிய ஆதிக்கம் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைத்ததால் மக்கள் வேதனையும் வெறுப்பும் கொண்டனர். இந்த முரண்பாட்டின் விளைவாக வலிமைமிக்க தேசிய விடுதலை போராட்டம் தோன்றியது. நாளடைவில் இந்த விடுதலை போராட்டம் வலுவடைந்தது. இந்த வீரம் செறிந்த விடுதலை போராட்டம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் தலைமையில் 1920 ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மலர்ந்தது. 1885 தோற்றுவிக்கப்பட்ட போராட்ட வரலாறு

வரலாறு மூன்று பாகங்களாக வரலாற்று அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை: ஒன்று, 1885 முதல் 1905 வரை இருந்த மிதவாதிகள் காலம். இரண்டு, 1905 முதல் 1920 வரை இருந்த தீவிரவாத காலம். மூன்று, 1920 முதல் காந்தியின் தலைமையிலான காந்திய காலம். மிதவாதிகள் காலத்தில் சாத்வீகமான போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என நடைபெற்றன. தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே என சிந்தனையாளர்கள் மக்களை வழிநடத்தினர். தீவிரவாத காலத்தில் வன்முறை சம்பவங்கள் பெருமளவில் நடைபெற்றன. பாலகங்காதர திலகரும், பிபின் சந்திரபாலும், லாலா லஜபதி ராயும் தலைமையேற்று நடத்தினர். காந்திய காலத்தின் முதல் மாபெரும் மக்கள் போராட்டம்தான் ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் மக்களை புதிய நம்பிக்கையோடு, புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரத்துக்காக போராடும் ஆற்றலை பெறுவதற்கான புனித துவக்கமாகும் என புகழ்பெற்ற வரலாற்றறிஞர் ஆர் சி மஜூம்தார் கூறுகிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அகிம்சை நெறியை அடிப்படையாக கொண்டதாகும். ஏன் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? 1914 ஆரம்பமான முதல் உலகப் போரில் இக்கட்டான நிலையிலிருந்த இங்கிலாந்துக்கு இந்திய மக்கள் காலத்தால் உதவி செய்தனர். ஆங்கில அரசாங்கத்தின் போர் முயற்சிகளுக்கு முன்னின்று ஒத்துழைப்பு நல்கினார் காந்தி. உலகப் போர் முடிந்தவுடன் ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்ற ஒரு ராணுவ சட்டத்தை இயற்றி இந்தியர்களை அடக்க முற்பட்டது. 1919 நடைபெற்ற பஞ்சாப் படுகொலை என்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அதைத் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட ராணுவ சட்ட நடவடிக்கைகளும் காந்தியின் உள்ளத்தில் வேதனை வடுக்களை உண்டாக்கின. பஞ்சாப் படுகொலையை விசாரித்த கண்டர் குழு அறிக்கையும் இந்தியருக்கு நீதி வழங்குவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. எனவே இந்த அநீதிகளுக்கு எல்லாம் தீர்வு காண ஆத்ம ஆற்றலை அடிப்படையாக கொண்ட சாத்வீக ஒத்துழையாமை இயக்கத்தை 1920 ஆகஸ்ட் 1 நாள் காந்தி துவக்கினார். இதற்கான அறிவிப்பை ஏற்கனவே மார்ச் 10, 1920 நாளிலேயே காந்தி வெளியிட்டிருந்தார். இந்த போராட்ட அறிவிப்பு தீர்மானத்தை நாகபுரியில் நடைபெற்ற காங்கிரஸ் மகாநாட்டில் நிறைவேற்றினார். அத்தீர்மானம் இரண்டம்ச ஒத்துழையாமை இயக்க திட்டத்தை அங்கீகரித்தது. ஒன்று, எதிர்மறை திட்டம் நெகட்டிவ். இன்னொன்று, உடன்பாட்டு திட்டம் பாசிட்டிவ். எதிர்மறை திட்டத்தில் சட்டமன்ற புறக்கணிப்பு, நீதிமன்ற புறக்கணிப்பு, கல்வி நிலைய புறக்கணிப்பு, போலீஸ் ராணுவ பணி புறக்கணிப்பு, விதேசி பொருட்கள் விலக்கம், வரி கொடாமை, அரசியல் கௌரவ உறுப்பினர் பதவி வகிப்பவர்கள் ராஜினாமா செய்தல், அரசு வழங்கும் பட்டங்கள் விருதுகள் துரத்தல், அரசு விழாக்களை புறக்கணித்தல், தேர்தலில் போட்டியிடாமலும் வாக்களிக்காமலும் இருத்தல். ஆக்கப்பகுதியில் இருந்த திட்டங்கள் பாசிட்டிவ். தேசிய பள்ளிகள், கல்லூரிகள் நாடு முழுவதும் தோற்றுவித்தல். வழக்குகளை தனிப்பட்ட முறையில் விசாரித்து தீர்ப்பளிக்கும் நீதிமன்றங்களை ஏற்படுத்துதல். ராட்டையில் கதிர்நூல் நூற்றலும் கதர் நெசவும் மக்களிடம் பிரபலப்படுத்துதல். கிராம குடிசை தொழில்களை ஊக்குவித்தல். சுதேசி பொருட்களை விற்பனை செய்வதற்காக சுதேசி கடைகள் திறக்க ஏற்பாடு செய்தல். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல். தீண்டாமையை ஒழிக்க பாடுபடுதல். ஜாதி பேதங்களை ஒழித்தல். இத்தகைய பின்னணி கொண்ட ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய போக்கு என்று பார்த்தோம் என்றால், அரசு பள்ளிகள் கல்லூரிகளிலிருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியேறினர். குஜராத் வித்யாபீடம், பீகார் வித்யாபீடம், காசி வித்யாபீடம், அலிகார் பல்கலைக்கழகம், ஜாமியா மில்லியா போன்ற தேசிய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நீதிமன்றங்கள் புறக்கணிப்பு. பிரபல வழக்கறிஞர்களான சி ஆர் தாஸ், மோதிலால் நேரு, லஜபதி ராய், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் போன்றோர் தங்கள் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியேறி தேசிய அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டனர். தனிப்பட்ட முறையில் வழக்குகளை விசாரித்து நீதி வழங்க நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. முஸ்லீம் தலைவர்களான முகமது அலி, சவுகத் அலி, அப்துல் கலாம் ஆசாத் ஆகியோரும் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியேறினர். பிரபல தொழிலதிபரும் தேசியவாதியுமான சேத் ஓம்லால் பஜாஜ் வேலையை உதறிய வழக்கறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். சட்டமன்ற புறக்கணிப்பு. மத்திய மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். 1920 நவம்பரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. பெருமளவு மக்கள் வாக்களிக்கவும் இல்லை. அதுபோல அரசு விழாக்களை புறக்கணித்தனர். அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பு. அந்நிய துணிகள் ஆங்காங்கே கொளுத்தப்பட்டன. நாடு முழுவதும் கைராட்டைகளும் கைத்தறிகளும் நிறுவப்பட்டன. அந்நிய பட்டங்களை துரத்தல். காந்தி தனக்கு வழங்கப்பட்ட கைசர் இ ஹிந்த் என்ற பட்டத்தை உதறினார். அதனை பலரும் பின்பற்றினர். மதுக்கடைகள் முன் நடந்த மறியலால் மதுப்பழக்கம் குறைந்தது.
இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டது. மிக குறுகிய காலத்தில் 1 கோடி ரூபாய் திலகர் நிதி திரட்டப்பட்டு ராட்டைகள் வாங்கி நாடு முழுவதும் விநியோகப்படுத்தப்பட்டன. இந்தியாவுக்கு வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவித்தல். இதன் தொடர்ச்சியாக 1900

1921 நவம்பர் 17 பம்பாய் வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அவர் சென்ற இடமெல்லாம் விழாக்கள் புறக்கணிக்கப்பட்டன. சியார்தாஸ், மோதிலால் நேரு என ஒரு மாதத்திற்குள் 25,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அகமதாபாத் காங்கிரஸ் மகாநாடு 1921 டிசம்பரில் நடைபெற்றது. இதில் ஒத்துழையாமை இயக்கத்தை தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. ஆந்திராவில் குண்டூரில் வரிகொடா இயக்கம் தொடங்கியது. அரசு கடுமையான அடக்குமுறையை கடைபிடித்தது. 1922 பிப்ரவரி முதல் நாள் வைஸ்ராய் ரீடிங் பிரபுவுக்கு காந்தி இறுதி எச்சரிக்கை செய்து ஒரு கடிதம் எழுதினார். அதன்படி 7 நாள் கெடு விதித்தார். அந்தோ பரிதாபம், திடீரென நடந்த சௌரி சௌரா துயர நிகழ்ச்சி. அதாவது ஐக்கிய மாகாணத்தில் கோரக்பூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சௌரி சௌரா என்ற கிராமத்தில் அந்நிய பொருள் பகிஷ்கரிப்பு நடந்தது. ஒரு காவலர் தொண்டர்களை தாக்கிவிட்டார். ஊர் மக்கள் 500 பேர் காவல் நிலையம் சென்று சமரச பேச்சு நடத்தினர். சமரசம் ஏற்பட்டு திரும்பி வரும்போது காவலர்கள் அவர்களை பின்னாலிருந்து மிருகத்தனமாக தாக்கினர். கோபப்பட்ட மக்கள் கல்வீசினர். போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியது. அதைத் தொடர்ந்து 22 காவலர்கள், அதில் ஒரு உதவி ஆய்வாளர் உள்பட, காவல் நிலையத்தில் தீ வைக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர். அதிர்ச்சி அடைந்தார் காந்தி. அகிம்சை போராட்டம் வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடாது என கருதினார். அகிம்சை போராட்ட பயிற்சியை மக்கள் இன்னமும் முழுமையாக பெறவில்லை என கருதினார். போராட்ட தலைவர்கள் பலரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அரசாங்கம் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. எனவே பிப்ரவரி 12, 1922 அன்று காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திவிட்டார். மக்களிடையே செல்வாக்கு பெறுவதை பெரிதாக கருதாது, சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டு புகழ் பெறுவதை தவிர்த்து கொள்கையே பெரிதென துணிவுடன் செயல்பட்ட காந்தியை போன்ற மனிதரை வரலாற்றில் காண்பது அரிது என்று கூறுகிறார் வில்டூரன் என்ற வரலாற்றறிஞர். மார்ச் 10 காந்தி கைது செய்யப்பட்டார். விசாரணை நடந்தது. நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு தானே முழு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார் காந்தி. விசாரணை செய்த நீதிபதி புரூம்ஃபீல்ட் கருத்து கூறும் பொழுது, காந்தியின் விரோதி கூட அவரது உயர்ந்த லட்சியங்களையும் நெறி தவறாத ஒழுக்க நடவடிக்கையையும் பாராட்டுவர் என்றார். காந்திக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழகத்தின் பங்கு. ராஜாஜி தலைமையில் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது. மதுரை ஜார்ஜ் ஜோசப், சீனிவாச ஐயங்கார், வரதாச்சாரி, வி ஓ சிதம்பரம் பிள்ளை போன்றோர் முன்னிலை வகித்தனர். பக்கிங்காம் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். மதுக்கடைகள் முன் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. சத்தியமூர்த்தி பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து ஆதரவு திரட்டினார். ராஜபாளையம் பகுதியில் அரங்கசாமி ராஜா பெரும் தொண்டு செய்தார். மது ஒழிப்பு போராட்டத்தை வெள்ளிங்கிரி கவுண்டர் ராமசாமி ஐயங்கார், ஈவேரா போன்றோர் தீவிரப்படுத்தினர். தூத்துக்குடியில் மாசிலாமணி பிள்ளை என்பார் ஏராளமான கைராட்டைகளை செய்து வழங்கினார். சேலம் விஜயராகவாச்சாரியார் நாகபுரி மகாநாட்டின் தலைவராக இருந்து ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை ஆதரித்தார். தென் திருவிதாங்கூர் பகுதியில், அதாவது இன்றைய கன்னியாகுமரி பகுதியில், எம் இ நாயுடு, அப்துல் ரஹீம், காந்திராமன் போன்றோர் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய வரலாற்று சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் அதனை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட இயலாது. முதன்முறையாக நாடு தழுவிய தீவிர போராட்டத்தை காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் நடத்தியது. நாடு முழுவதும் ஒரே கோஷம், ஒரே குறிக்கோள் ஒலித்தது. காந்தியின் ஆக்கப்பூர்வமான நிர்வாண திட்டங்களிலும் மக்கள் பெருமளவில் பங்கேற்று பயிற்சியும் பெற்றனர். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அலுவலர்கள், எழுத்தாளர்கள், செல்வச்சீமான்கள் என சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்ற முதல் போராட்டம் இது. மக்களுக்கு அரசு மீது இருந்த அச்சம் அகன்றது. சிறை செல்வது புனித பயணமாக கருதப்பட்டது. சத்தியாகிரகம் என்ற ஆயுதம் கூர்மையாக்கப்பட்டது. இந்து முஸ்லிம் மக்களை இணைத்த பெருமை இந்த இயக்கத்திற்கு உண்டு. மக்களுக்கு ஒரு ஆன்ம பலத்தை அளித்து அவர்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்களிடம் தங்கள் கல்வி, சட்டம், உற்பத்தி ஆகியவற்றில் சுய தேவையை பெற தூண்டியது. நூற்றலும் நெய்தலும் கதராடை அணிவதும் பெருமைக்குரியதாக மாற்றியது இந்த இயக்கம். மக்களிடம் தியாக உணர்வை தோற்றுவித்தது. இந்த இயக்கம் உண்மையில் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தது. இதில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமைதியான வழிகளில் அரசாங்கத்துக்கு எதிராக பகிரங்க போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த இயக்கத்தின் வீச்சை கண்டு ஆங்கில அரசு திகைத்து போனது. நாட்டில் மத நல்லிணக்கம் வெளிப்பட்டது. மக்கள் தங்கள் அரசியல் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டதால் இந்திய வணிகர்களும் ஆலை உரிமையாளர்களும் நல்ல லாபம் ஈட்டினர். சர்க்கரை இறக்குமதி கணிசமாக குறைந்தது. இறுதியாக இந்த இயக்கம் மகாத்மா காந்தியை மக்கள் தலைவராக நிலைநிறுத்தியது. நிறைவாக, இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்படாமல் தோல்வியுற்ற போதிலும் இந்திய மக்களிடம் தோற்றுவித்த சக்தியும் வேகமும் பின்னாளில் நடந்த அரசியல் போராட்டங்களுக்கு
உரமாக

0: அமைந்தது. இந்திய மக்களுக்கு எத்தகைய துன்பத்தையும் தாங்கும் சக்தி உண்டு என்பதை எடுத்துக்காட்டியது. நன்றி.
1: இதுவரை ஒத்துழையாமை இயக்க தினத்தையொட்டி உரை வழங்கியவர் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். படிப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம்.
2: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.

0: paper concludes that what began as an alternative to the website has evolved into a system of hyper-personalized nudges, inducements, and playful jabs on our phones. A top headline in The Hindu says, Trump touts Gaza deal, Hamas seeks Israeli exit, saying Hamas acknowledges the deal only if Israel withdraws the troops and stops killing Palestinians. And finally, the front page of Hindustan Times shows beaming faces of Asmita Day and Harsh Singh after winning the country's first ever gold medals in judo at the Commonwealth Games. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for compassion and guidance for misguided youth, says hatred and abuse never solve anything. President gives assent to anti-paper leak bill, introducing stricter punishment and setting up fast-track courts. Prime Minister to launch multiple development projects in Andhra Pradesh and Karnataka today. India raises concerns over ongoing hostilities in West Asia region, urges Iran to avoid attacks on commercial shipping and seafarers. Italy suspends free border travel with Spain over Ceuta migrant crisis. And at Commonwealth Games, India clinched two historic gold medals in judo, secure double podium finish in men's javelin throw, and win a first ever bronze in decathlon. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30.
3: ஆகாசவாணி நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு.
4: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று மாலை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகள், ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு படை மற்றும் தடய அறிவியல் துறையினருக்கு பதக்கங்களை வழங்கினார். திருப்பூர் மாநகர இணை ஆணையர் அஜய் ஜோஷி அவர்களின் தலைமையில் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையின் முடிவில் பெருமை மிகுந்த குடியரசுத் தலைவரின் கொடி தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டது. அதன்பின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் வரவேற்புரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், இன்று வழங்கப்பட்ட பதக்கங்கள் எமது படையினரின் அர்ப்பணிப்பு, நேர்மை, உயரிய தியாகம் ஆகியவற்றிற்கு சமர்ப்பணம். இந்நிகழ்வின் மூலம் தமிழ்நாடு காவல்துறை ஸ்திரமான உறுதிப்பாட்டுடன், அர்ப்பணிப்புடன், கடமையுணர்வுடன், உண்மையுடனும் தமிழக மக்களுக்கு சேவையாற்றும் என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். அரசின் நோக்கமான அனைவருக்கும் பாதுகாப்பு என்பதை நிலைநிறுத்த நாங்கள் அயராது பாடுபடுவோம். தமிழ்நாடு முழுமைக்கும் பாதுகாப்பு, பொது அமைதி, சட்டம் ஒழுங்கு உறுதி செய்யப்படும் என்று கூறினார்.
5: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், பத்திரிகை மற்றும் குடும்பத்துறை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக பணியாற்றிய போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ், ஹோம்கார்ட் மற்றும் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேன் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு பதக்கங்களை வழங்குவதற்கு, போஸ்டல் செக்யூரிட்டி குரூப்புக்கு சர்வேலன்ஸ் அண்ட் பெட்ரோலிங்காக புதிதாக 42 ஃபோர் வீலர்ஸ் மற்றும் 96 டூ வீலர்ஸ் விளங்குவதற்கும், இந்த விழாவிற்கு வருகை தன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என் அன்புடன் வரவேற்கிறேன். சார், யுவர் பிரசன்ஸ் வில் என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட் த யூனிஃபார்ம் சர்வீசஸ் பர்சனல் to contribute more for the safety.

0: அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த பப்ளிக் இன் அவர் ஸ்டேட். இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பேர்மக்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் மற்றும் அனைத்து அதிகாரிகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பதக்கங்களை பெறும் அனைவருக்கும் என் மன்மார்ந்த வாழ்த்துகள். தங்களையும் தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்றுள்ள ரேட் கண்டிஜென்ட், கல்ச்சரல் டீம்ஸ் மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற பணி ஆற்றிய அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் மன்மார் வரவேற்கிறேன்.
1: சார், the medals being presented today are a tribute to the dedication, integrity and exemplary devotion to duty displayed by our personnel. On this occasion I reaffirm to the Chief Minister of Tamil Nadu that the Tamil Nadu police unwavering commitment to serve the people of Tamil Nadu with dedication, professionalism and integrity. Sir, we will continue to work with determination to uphold the government's vision of ensuring the safety and security of every citizen, maintaining peace, public safety and law and order across the state. Once again, I extend a warm welcome to all our distinguished guests for their gracious presence. Nandri Vanakkam.
2: அடுத்ததாக முதலமைச்சர் அவர்கள் அரும்பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து சீரிய முறையில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு காவல்துறை உயரதிகாரிகள் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். கடல் நம் எல்லை மட்டுமல்ல, அது நம் பாதுகாப்பின் முதல் அரண். அந்த அரணை இரவும் பகலும் விழிப்புடன் காக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் கடலோர பாதுகாப்பு குழுவின் செயல்திறனை வலுப்படுத்தும் விதமாக 42 புதிய நவீன 4-சக்கர வாகனங்களையும் 96 இருசக்கர வாகனங்களையும் மக்கள் சேவைக்காக முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மோப்பநாய் பிரிவின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவி ஆய்வாளர் பி மாணிக்கம், பயிற்சியாளர் கருப்பையா ஆகியோருடன் மோப்பநாய் ராக்கி முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி தனித்துவமான வரவேற்பை அளித்தது. அடுத்து அதிதீவிரப்படை கமாண்டோக்களின் துல்லியமான திட்டமிடல், அதிவேக செயல்பாடு மற்றும் உயிர்காக்கும் திறமையை வெளிப்படுத்தும் பிணைய கைதிகள் மீட்பு ஒத்திகை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காவல் படையின் வீரர் வீராங்கனைகளின் இருசக்கர மோட்டார் வாகன சாகசங்கள் காண்போரை சிலிர்க்க செய்தது. நிறைவாக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் ஏ அமல்ராஜ் அவர்கள் நன்றியுரை நல்கினார். அவர் பேசும் பொழுது,
3: பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு போதுமான பதக்கங்களை தாருங்கள், நான் உங்களுக்காக எந்த போரையும் வென்று காட்டுகிறேன் என்றார் பேரரசர் நெப்போலியன். பதக்கங்கள் வெறும் உலோகங்கள் அல்ல, அவை வீரத்தின் வடிவமைப்பு, தியாகத்தின் பிரதிபலிப்பு, ஒழுக்கத்தின் வெளிப்பாடு, திறமையின் அங்கீகாரம். இந்நிகழ்ச்சி இன்று பதக்கங்களை பெற்றவர்கள் தங்களின் நடத்தையினாலும் தொடர் செயல்பாடுகளினாலும் தாங்கள் அணியும் பதக்கங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அழைப்பு. இன்று பதக்கம் பெறாதவர்கள் தங்களுடைய சிரத்தையின் மூலமாக தங்களை பதக்கங்களுக்கு உரியவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு இந்த நிகழ்ச்சி. இன்றைய

0: பதக்கம் அளிப்பு விழா தமிழக காவல்துறை, தீயணைப்பு துறை, பிரிசன் துறை மற்றும் போரன்சிக் சயின்ஸ் துறை மற்றும் ஊர்காவல் படையினருக்கு ஒரு தங்களுடைய சீரிய செயல்பாடுகளுக்கும் பெரிய சாதனைகளுக்கும் அரிய சிறப்புகளுக்கும் அவர்கள் பெறும் உயரிய அங்கீகாரம். இவர்கள் பணியில் ஆற்றிய சிறப்புகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பெருமை மிகு தருணம் இது. இன்று ஒவ்வொரு வீரரும் வீராங்கனையும் தங்கள் உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலம் இந்த கௌரவத்தை பெற்றுள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் வழங்கப்படும் இந்த பதக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஆற்றலையும் நிறையவே அளிக்கிறது. இந்த பதக்கங்கள் நம் அறிஞர் மனதிலும் வெற்றியின் நம்பிக்கையை வேரூன்ற செய்கிறது. இந்த விழா சிறப்பிக்க இன்று இங்கு வந்து பதக்கங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று இவ்விழா மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அனைவரின் சீர்மிகு வருகையால் சிறப்படைந்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இன்று வருகை புரிந்துள்ள பதக்கங்களை பெற்ற வீரர்களின் குடும்பத்தார், விருந்தினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வருகை இந்த விழாவை பிரகாசமாக்கியுள்ளது. இன்றைய அழகுமிகு அணிவகுப்பில் மெடுக்குடன் பங்கெடுத்த காவலர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி உரைக்கு பின் அனைவர் நெஞ்சையும் தேசப்பற்று நிறைக்க நாட்டுப்பண் இசைக்க நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது.
2: காற்றலையில் நேரலையாக உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி வானொலி.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் இது இதய ராகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கட்சவின் மூலமா விருப்ப பாடலை கேட்டுக்கிறாங்க. கலிங்கப்பட்டி கிராமத்திலிருந்து காயத்ரி, மயக்கம் என்ன படத்திலிருந்து.

0: அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி கலைக்காவரி நுண்கலைக் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ பேசுகிறேன். திருச்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கலைக்காவரி நுண்கலைக் கல்லூரி NIRF என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க், இந்திய அரசினுடைய இந்த அமைப்பில், அதாவது தேசிய தர மதிப்பீட்டு பட்டியலிலே, நமது நாட்டில் உள்ள 53,354 கல்லூரிகளில் முதல் 300 கல்லூரிகளில் நமது கலைக்காவரி இடம்பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பு என்னவென்றால், நுண்கலை கல்லூரிகள் 131 நமது நாட்டில் இருக்கிறது. அவற்றில் NIRF-இல் இடம் பிடித்தது திருச்சி கலைக்காவரி மட்டுமே என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
1: இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா, தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர் சார்லஸ், இசபெல்லா, ஜோனஸ், பிரின்சியா, எமர்சன் இவங்க எல்லாரும் பாடல் கேட்டுக்கிறாங்க விஸ்வாசம் படத்திலிருந்து.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இன்னும் என் மனம் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வண்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சாருகேசி ராகம் ஆதித்தாளம்.

10:19. அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து இகபராமெனும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சிம்மேந்திர மத்யமம், ஆதிதாளம்.

நிறைவாக சாரதே ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் இயற்றியது ஹமர் கல்யாணி ராகம் மிஸ்ரசாப்பு தாளம்.

0: அரங்க வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் விசாகப்பட்டினத்தில் செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய ஆலைகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. வாழ்வின் நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார்.
1: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நியூமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் அவர்களை சுற்றியுள்ள குடும்பத்தினர் அனைவரும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான தொழில் கண்காட்சி கருத்தரங்கு இன்று நடைபெறுகிறது. நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோவை, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் தன்வி சர்மா தைவானின் ஹுவாங்கை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: நேர்களை, தற்போது நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நிலவரத்தை தெரிந்து கொள்வோம்.
3: The Commonwealth Games.
4: Hello and welcome to analysis of Day 9 of Commonwealth Games 2026. The day bore witness to India's medal-winning exploits in judo and athletics.
5: खेलों के 90 दिन भारत के लिए बहुत कुछ दांव पर था और भारतीय खिलाड़ियों ने अपना दम खूब दिखाया. अपने दमकते प्रदर्शन से पदकों की संख्या बढ़ाई और साथ ही और तमाम पदकों की आस भी जगा दी. देशवासियों को गर्व से सीना चौड़ा करने का अवसर दे दिया. अब जब खेलों ने अपने समापन की ओर बढ़ने का सफर आरंभ कर दिया है, भारतीय एथलीट इस समय अपने प्रदर्शन को शिखर पर ले जाने की जद्दोजहद में जुट गए हैं. पदकों की झोली जितनी भारी हो सके, उत्साह, उल्लास, गर्व और आनंद होने के क्षण उतने ही ज्यादा. बॉक्सर्स ने तो कमाल कर दिया. एक के बाद एक धमाकेदार जीत दर्ज कर फाइनल में एंट्री ली. एथलेटिक्स में हमारी आंखों के तारे नीरज चोपड़ा तो थे ही और उनके और साथी भी मैदान में थे. इसके अलावा भी बहुत कुछ था. तो चलते हैं कार्यक्रम में आगे की ओर. 9वें दिन का पूरा लेखा जोखा.
4: It was a memorable day for India in boxing and judo, but with javelin action scheduled later in the day, the spotlight, even in our show, is understandably on Neeraj Chopra.
5: जेवलिन थ्रो की स्पर्धा बहुत कांटे की होने वाली है, ये बात तो क्वालिफाइंग चक्र में ही तय हो गई थी. नीरज चोपड़ा, श्रीलंका के रुमेश थरांगा, अरशद नदीम और पीटर्स एंडरसन, कई सितारे थे मैदान में. डबल ओलंपिक पदकधारी, एशियाई चैंपियन और भी न जाने कितने खिताब. नीरज चोपड़ा ने अपना पहला

0: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் சயின்ஸ் மீடியா. நம்ம வாழ்க்கையில தினமும் எவ்வளவோ மனிதர்களை பாக்குறோங்க, கடந்து போறோம். ஆனா சில மனிதர்கள் மட்டும்தான் இந்த மண்ணை விட்டு போனாலும் கூட நம்ம மனசுல ஆழமான சுவடுகளை பதிச்சிட்டு போவாங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதரை பத்தி தாங்க இன்னைக்கு நாம பேச போறோம். இன்றைய நிகழ்ச்சி இந்திய அறிவியல் ஒலி. கையில் சோதனைக்குழாய், சிந்தனையில் தேசத்தின் உயர்வு, ஆராய்ச்சியில் அசாத்திய புதுமை, ஆளுமையில் என்றும் எளிமை, இந்திய வேதியியலின் தந்தை என்று உலகமே போற்றும் பி சி ராய் அவர்கள். வேதியியல்னு சொன்னதும் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஞாபகம் வருதே அப்படின்லாம் பயப்படாதீங்க. இது வெறும் அறிவியல் பாடம் மட்டும் இல்ல, ஒரு மனிதனின் அசாத்தியமான வாழ்க்கை பாடம். கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறக்குங்க. சின்ன வயசுல இருந்தே பி சி ராய் அவர்களுக்கு புத்தகம்னா அம்பிட்டு பிரியமாங்க. கொல்கத்தால தன்னோட படிப்பை முடிச்சுட்டு கில்கிறிஸ்ட் உதவித்தொகை பெற்று ஸ்காட்லாந்துல இருக்கிற புகழ்பெற்ற எடின்பர்க் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காங்க. அங்க வேதியியல் துறையில முனைவர் பட்டம் வாங்கி இருக்காங்க. அங்கேயே அவருக்கு பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள், கை நிறைய சம்பளம் தேடி வந்திருக்கு. ஆனா நம்ம பி சி ராய் அவர்கள், என் அறிவோ என் படிப்போ என் தாய் நாட்டின் விடிவெளிக்கு தானே தவிர அந்நிய நாட்டின் வளர்ச்சிக்கு அல்ல அப்படின்னு கம்பீரமா சொல்லிட்டு இந்தியாவுக்கே திரும்பி வந்துட்டாங்க. எப்பேற்பட்ட தேசப்பட்டு பாருங்களே.
1: ஹலோ மக்களே, உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து அமுதீஸ்வரன். பி சி ராய் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம். இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 2. இதை தான் நம்ம நேஷனல் கெமிஸ்ட்ரி டேவா கொண்டாடுறோம். இப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா, கல்கட்டா யூனிவர்சிட்டியில நல்ல சம்பளத்துல வேலை பார்த்தவர் தான். ஆனா 20 வருஷத்துக்கு மேல தன் சம்பளத்துல ₹1 கூட தனக்கு செலவு பண்ணிக்காம ரிசர்ச்சுக்கு இல்ல தீசிஸ் எழுதவங்களுக்கு ஃபண்டா கொடுக்கறது. அந்த டைம்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கண்ட்ரிக்காக ஒரு செலவு பண்ணிக்காரு. ஒரு நல்ல தேசப்பற்று கொண்ட ஒரு மனிதர். சொல்ல போனா இவர் சொன்ன ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் என்னன்னா, சயின்ஸ் கேன் வெயிட் பட் ஸ்வராஜ், அதாவது சுதந்திரம், கேன் நெவர் வெயிட் அப்படின்னு சொன்னார். சோ ஒரு தரமான ஒரு டீச்சர், ஒரு நல்ல இன்டெலிஜென்டான சயின்டிஸ்ட், அட் த சேம் டைம் ஒரு பேட்ரியட். இவருக்கு ஆகஸ்ட் 2 பிறந்த நாள் வருது. சோ தேசிய வேதியியல் தினத்தை கொண்டாடுங்க. தேங்க்யூ.
0: இந்தியா திரும்பிய பி சி ராய் அவர்கள் கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில பேராசிரியரா சேர்ந்திருக்காங்க. அங்க அவரு லேபுக்குள்ள நுழையும் போது வெறும் கெமிக்கல்ல மட்டும் எடுத்துட்டு போகல, அசாத்தியமான லட்சியத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. 1896 உலக வேதியியல் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மெர்க்குரியஸ் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு வேதி பொருளை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அப்படி ஒரு சேர்மத்தை உருவாக்கவே முடியாது, அது நிலையா இருக்காதுன்னு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய மேலை நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு. ஆனா நம்ம இந்திய விஞ்ஞானி பி சி ராய் அவர்கள் அதை உருவாக்கி காட்டியதும் லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனிங்கிற உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையங்கள் எல்லாம் தகச்சு போய் நின்றிருந்திருக்காங்க.

0: சமையல் அறையிலிருந்து தொழிற்சாலை வரைக்கும் அறிவியல் பயன்படணும்னு நினைச்சிருக்காங்க பி.சி. ராய் அவர்கள். அது மட்டும் இல்லங்க, பண்டைய இந்தியாவில் ரசாயனம் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஆராய்ந்து ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்து கெமிஸ்ட்ரின்னு ஒரு பிரம்மாண்டமான நூலையும் எழுதியிருக்காரு பி.சி. ராய் அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பி.சி. ராய் அவர்கள் குறித்து பல முக்கியமான தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க இயற்பியல் துறை மாணவர் சுகதேவ் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சுகதேவ். நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில பல விதமான மனிதர்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சில பேரு கதைகளால போற்றப்பட்டவங்களா இருப்பாங்க, சில பேரு கதைகள்ல மறக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, சில பேரு போற்றப்பட்டு பிற்காலத்துல மறந்து போன ஒரு மா சிந்தனை கொண்ட ஒரு மனிதர்களாகவும் இருப்பாங்க. நினைவில் இருந்து நீங்காத இடம் பிடி ஒரு மனிதர், அவரை பத்தி தான் நான் பேச போறேன். இவரை எந்த விதத்துல நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல. காரணம், அவருக்கான அறிமுகம் பல்வேறு விதமாக பிரிஞ்சிருக்கு. எந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்த, இந்தியாவின் வேதியியலின் தந்தைன்னு சொல்லவா, இல்ல ஆக சிறந்த ஒரு தொழில் முனையாளர்னு சொல்லவா, இல்ல மக்களுக்கு சேவை செஞ்ச ஒரு கூட்டுறவு நல்வுள்ளம் கொண்ட ஒரு மாமனிதர்?

0: இந்தியாவின் வேதியியலின் தந்தைன்னு அழைக்கப்படுற சர் பிரஃபுல்லா சந்திர ராய், இவரை பி சி ராய்னு சொல்லுவாங்க. கூட்டு முறையில மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை பெரிய அளவு கொண்டாடின ஒரு மனிதர்ல இவரும் ஒருத்தர். இவர் பேர்ல நம்ம ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா, முதல்ல அவரோட வரலாறு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவரோட ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பா இன்றளவும் மக்களால போற்றப்படுறது என்னன்னா, மெர்க்குரி நைட்ரேட், பாதரசம் தெரியுமா, அந்த பாதரசத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேதியியல் மாற்றத்தை, ஸ்டேபிள் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அந்த ஆண்டு, அதாவது 1896 அதை கண்டுபிடிச்சாரு. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில இருந்த பெரிய அளவு வேதியியல் துறையின் ஒரு மிகப்பெரிய கதவு திறந்தத ஒரு மாற்றமா பி சி ராய் அவர்கள் தான் மாத்தினார். அது மட்டும் இல்ல, அவரு இந்தியாவின் முதல் முறையாக வேதியியலின் ஒரு ஆராய்ச்சி பள்ளி துவங்கி வச்சார். பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை 1901 நிறுவினார். இவருடைய வேதியியல் கண்ணோட்டம் அதற்கான தகுந்த ஆதாரம் தான் அவர் எழுதின எ ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்து கெமிஸ்ட்ரி. இந்த புத்தகத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதி என்னன்னா, நம்ம முன்னோர்களால எந்த மாதிரி வேதியியலோட கண்ணோட்டம் இருந்திருக்கு, அவர்கள் எந்த விதத்துல வேதியியலை கையாண்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனையை 1902 ஒரு புத்தகமா எழுதி பி சி ராய் வெளியிட்டதன் மூலமா அவருக்கு அந்த எழுத்துக்களின் மீதான அறிவும் அதோட புரிதலும் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்ததா, இவரோட கண்டுபிடிப்புகளால மட்டுமே மக்கள் எல்லாரும் நேசிக்கல. ஆம், கண்டுபிடிப்புகள் மட்டுமே இவரை நேசிக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அமையல. பி சி ராய் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு நிதர்சனமான, அதே சமயம் மிகவும் வெளிப்படையான ஒரு மனிதரா இருந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனா அவரோட தோற்றம் அந்த வகையில நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்காது. காரணம் இருக்கு, எப்படி அப்துல் கலாம் மக்களோட மனதை வென்றாரோ, அவரோட எளிமையான வாழ்க்கையால எப்படி நம்ம கிட்ட நீங்காத ஒரு நினைவை கொடுத்திருக்காரோ, பி சி ராயும் அதே மாதிரி தன்னுடைய எளிமையாலும் தன்னுடைய பேச்சாலும் மக்கள் கிட்ட ஒரு நீங்காத நினைவை கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு, இவர்கிட்ட செல்வம் நிறைய இருந்துச்சு, ஆனா அதுக்காக அவர் தன்னை மேன்மையான ஒரு மனிதர்னு எல்லார்கிட்டையும் முன்னிலையும் படுத்தல, தன்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு கூடிய ஒரு ஆணவத்தையும் வச்சிருத்தல, இவர் ஒரு எளிமையின் சுரூபமாக இருந்திருக்காரு. தன்னோட பணத்தை ஏழைக்கு கொடுத்திருக்காரு, செலவு பண்ண முடியாத நிறைய பேருக்கு தன்னால முடிஞ்ச எல்லா விதமான நன்மைகளையும் செஞ்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம், ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. 1922 முதல் 1923 நம்ம பெங்கால்ல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு, அது வரலாற்றில் இன்றளவும் மறக்க முடியாத ஒரு வெள்ளம். அந்த வெள்ளத்தால ஏற்பட்ட பசியின்மையும் பஞ்சமும் அந்த நாட்டை பெரிய அளவு உலுக்குனுச்சு. ஆனா பி சி ராய் அவர்கள் அந்த நேரத்துல மக்கள் கிட்ட நேரடியா வந்து தாங்கிட்டே இருந்த பணத்தாலும் சேவைகளாலும் அப்பொழுது நிலையில இருந்த மக்களை பெரிய அளவு உதவி செஞ்சு அவங்க மேன்மைப்படுத்திருக்காரு. அதுதான் ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திர ராயோட எளிமையின் ஒரு அடையாளம். தன்னோட அறிவு அப்படிங்கறத தாண்டி, தன்னோட செல்வம் செழிப்பு என்கிற பல விஷயங்களையும் தாண்டி, இப்படியும் ஒரு மனிதர் நம்முள் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு வெளிப்படையான எண்ணம் கொண்ட ஒரு நல் மனிதர்.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்திய வேதியியலின் தந்தை, எளிமையின் சிகரம், நம் நாட்டின் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு விதை போட்ட மா மனிதர் பி சி ராய் அவர்கள் குறித்து பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய மனிதர் ஒரே ஒரு ஜோடி உடையும் எளிமையான மனசும் போதும் வாழ்ந்து காமிச்சிடலாம் அப்படின்னு தன் தாய் நாட்டுக்காகவும் ஏழை மாணவர்களுக்காகவும் தன் வியர்வையை சிந்திய பி சி ராய் அவர்கள் பற்றிய தகவல்கள் பல பேருக்கு தன்னம்பிக்கையை தந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் இந்திய அறிவியல் ஒலி பி சி ராய் குறித்த தொகுப்பு.
2: Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of

விவகாரத்துக்கு நேரத்தை மட்டும் தாங்க காட்ட தெரியும். அத நல்ல நேரமா மாத்துறதும் கெட்ட நேரமா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. செய்யக்கூடிய செயல்களை நல்ல விதமா செஞ்சா நல்ல நேரம் எப்பவுமே நம்ம கூடவே இருக்குன்னு சொல்லி திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. முதல் பாடல் வருது ஸ்டார் படத்திலிருந்து.

அற்புத ஒலி நூலகம். அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: திரையிசை கேட்டீர்கள். நேரம் 12 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
1: குறளமுதம் தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் 2 குறட்பா.

0: நல்ல குடியிலே பிறந்து குற்றங்கள் இல்லாதவனாய் பழிச்சொல் வரக்கூடாதென்று அஞ்சும் மானமுள்ளவனிடத்திலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும்.
1: குடிப்பி

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: மின்னல் ஏன் எப்போதும் பனைமரம் மீது விழுது தெரியுமா? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கான். பனைமரங்கள் மின்னல் தாக்குதல்களை தணிக்கக்கூடிய தனித்துவமான திறனை பெற்றிருக்குதான். இது விஞ்ஞானிகளை பல நூற்றாண்டுகளா சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு செயல். இந்த இயற்கை பாதுகாப்பு நெறிமுறையானது வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகள் போன்ற அடிக்கடி இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகளில் ஒரு பாதுகாப்பு அரணாவே இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலம் மின்னல் தாக்குதல்களை எதிர்த்து போராடுறதுல பனைமரங்களுடைய நன்மையை தான் சார்ந்திருக்கு. இது இறப்புகளை குறைக்க பெரிய அளவுல உதவுதான். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பனைமரங்களை அதிக அளவு பயிரிட தொடங்கிட்டாங்களாம். இந்த பனைமரங்கள் எப்படி அரணா அமையுது? இதுக்கு முதன்மையான காரணங்கள்ல ஒண்ணு அவற்றுடைய அதிக ஈரப்பதம். பனைமரங்களோட தண்டுகள்ல நீர் மற்றும் சாறு அதிகமா இருக்கு. இது மின்னல் தாக்கத்திலிருந்து மின்சாரத்தை உறிஞ்சி வெளியேற்றுதான். இந்த அதிக ஈரப்பதம் இயற்கை கடத்தியா செயல்படுது. இதனால மின்னல் மரத்தோட வழியாகவும் தரையிலும் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தாதான். பனைமரத்துடைய உயரம்தான் அதோட இரண்டாவது சுவாரஸ்யமான அம்சம். பனைமரங்கள் பெரும்பாலும் சுற்றியுள்ள தாவரங்களை விட உயரமானவை. அதனால இது மின்னல்ல தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இது மற்ற தாவரங்களை பாதுகாக்க உதவுது. பெரும்பாலான பனைமரங்கள் மின்னல் தாக்கத்தை கடுமையான சேதம் இல்லாம தாங்குமா? மின்னல் தாக்குதலை தணிக்கிறதுல பனைமரங்களோடைய பங்கு, சுற்றுச்சூழல் சவால்களுக்கு இயற்கை எப்படி ஒரு தீர்வு வழங்குதுன்னு கேட்டுக்கிட்டீங்களா?

நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். மாற்றம் தரும் மல்பெரி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புள்ளுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். இரண்டு 2:30 மணி மலர் லிட்டில் ஸ்டார் கலை திருவிழாவில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற பி ஹரீஷ்ராஜ், தொடர்ந்து திருவரம்பூர் வடக்கு துவாக்குடிமலை ஊராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி, தெரிந்து கொள்வோமா ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் தண்டபாணி அவர்களின் வயலினிசை இடம்பெறும். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் நவராக மாலிகா வர்ணம் ஆதிதாளத்தோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது.

சங்கீத சாரலில் எஸ் தண்டபாணி அவர்களின் வயலினிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நிறைவாக சரி எவ்வரோ என தொடங்கும் தியாகராஜர் கிருதி, ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: சுஜாதா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17,00,000 மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.
1: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக, தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார்.
0: தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 100,00,000 மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10,00,000 மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக திறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998 இந்த இப்ப நம்ம கொடுக்கற 3,500 கண்ணாடி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறு. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார்.
0: கேரளாவில் கனமழையால் ஏற்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ பி அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்

0: பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது சத்தீஸ்கரில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மஜ்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17 21-11 என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1.
5: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

ஆகாஷ்வாணி டு GFM 102.1 இல் பாப் கார்னர். சவுத் இண்டியன் சினிமா மட்டும் இல்லாம பாலிவுட்ல கூட ஒரு பெரிய இம்பாக்டை மஞ்சுமல் பாய்ஸ் ஏற்படுத்தியது. அந்த படத்துல இருந்து சுஷின் ஷியாமோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளஸ் காம்போசிஷன்ல பிரதீப் குமார் பாடின இந்த பாடல் இப்ப கேட்கலாம்.

11 மணி. அன்னை வானொலியில் நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம்.

ஒழித்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் வண்டியூர் சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஷித், பவஷ்யா இவர்களுக்காக பாடல் அளித்தது. இனிவரும் பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து. இவர்களுக்காக லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அன்னை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிராப்தம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கோல்டன் குப்புசுவாமி, லதா, சந்துரு, விக்னேஷ், மோனிகா, ஜனனி, அனுஷ்கா, சூர்யா இவர்களுக்காக பாடலொலிக்கிறது.

1:15 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து குங்குமம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் கரூர் தாந்தோன்றிமலை செல்வராஜ் பெரிய நாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிருஷ் ஜெய்தேவ் ரமேஷ் காயத்ரி இவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது.

மதுரகீதத்தில் தொடர்ந்து வரும் பாடல் அமுதவள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் இவர்களுக்காக கம்மங்காடு வைத்தியநாதன் மணிமேகலை மகாலட்சுமி தவப்புதல்வி.

6:25 நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தொழிலாளி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பெட்டவாய்த்தலை நந்தகோபால்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் ஒரு கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, ஷைனி, நிஷாந்தி, சரண், தேவி பிரியா, வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசுவாமி, வாரியங்காவல் கதிரவன் இவர்களுக்காக பாடலுடைக்கிறது.

1:37 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி, உலகநாதபுரத்திலிருந்து

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: திருச்சிராப்பள்ளி
2: வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

நேர்களது வரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014 ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது அது 166 உயர்ந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ்மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும் இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.

0: பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் AI செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் 47 மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக்கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர், மாநிலத்தில் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார்.
1: மேற்படிப்புக்காக ஒரு மாணவர் மாணவியர் வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்விக்கடன் ஒரு திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்விக்கடன் கிடைக்கும். சில கோர்சஸ்ல ஃபீஸ் இதுக்கு தாண்டி இருக்கும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இந்த லிமிட் அதை இன்னும் கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கோரிக்கையா இருக்கு. இதுவும் கூடிய விரைவில் 7.5 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தப்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு.
0: சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே 6 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும் விரைவில் திருச்செங்கோடில் உணவு வீதி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடைக்காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பான 3,70,000 மின் இணைப்புகள் ஒரு வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வித பயனும் அளிக்காது என்பதை அனைவரும் எடுத்துரைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், இவ்விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 2,500க்கும் மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
3: நம்ம மாவட்டத்துல வந்து இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி வந்து தொடங்கிட்டோம். கடந்த 15 நாள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் முறையில வந்து நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருந்த பட்சத்துல அந்த யூனிக் ஐடி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன் கேஸ் அவங்க வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2686 எனுமரேட்டர்ஸ் வந்து

0: பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க.
1: தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார்.
2: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை திடீரென தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாவனாச அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 68 அடியாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக திருக்கரங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பி கோயிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரியசோலை பகுதியில் காட்டியானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21-11 என்ற நேர் செட்களில் இன்று தன்வி சர்மா வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீர வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55.

0: and police have been deployed to carry out rescue operations and respond to emergency situations. Anila Balakrishnan, Akashavani News, Thiruvananthapuram.
1: In Jammu and Kashmir, flash floods triggered by a cloud burst swept the Chatru area of Kishtwar district early today, forcing closure of several schools. Persistent rain has disrupted normal life across the Chenab Valley, prompting authorities to close schools in Kishtwar, Doda, and Ramban districts. Schools have been instructed to conduct online classes. The India Meteorological Department, IMD, has issued a red colour warning for very heavy rainfall to extremely heavy rainfall over Gujarat, Keralam and Mahe for the day. IMD has said that rainfall over the country is likely to be below normal during the second half of the southwest monsoon season. It said rainfall is expected to be less than 94% of the long period average in this month. On to sports. In Taipei Open Badminton, India's Tanvi Sharma stormed into the women's singles final with a commanding victory in the semi-final today. The 17-year-old outclassed Chinese Taipei's Huang Yu-sun in straight games to book her place in the title clash. Tanvi will now take on Vietnam's world number 21 Thu Nguyen in the final. India will have multiple medal opportunities at the Commonwealth Games in Glasgow today, with boxing taking center stage as a record 10 Indian pugilists led by Olympic medalist Lavlina Borgohain compete in their respective finals. All 10 Indian boxers secured victories in the semi-finals yesterday, guaranteeing at least silver medals and marking India's best ever boxing performance at the Commonwealth Games. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi inaugurates Greenfield Aluri Sitarama Raju International Airport at Bhogpuram in Vijayanagaram district of Andhra Pradesh. Prime Minister launches projects worth 18,000 crore rupees in infrastructure and energy sectors. In Jammu and Kashmir, second labourer injured in yesterday's terrorist attack in Kulgam succumbs to injuries. Price of 19 kg commercial LPG cylinder reduced by about 200 rupees. Flood situation remains critical in Odisha, with Mahanadi River continuing to swell, threatening fresh areas. And in Taipei Open Badminton, Tanvi Sharma storms into women's singles final. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
2: நேரம் 2:15. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மாற்றம் தரும் மல்பெரி நேர்முகம் பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். கிராமப்புறங்களை சேர்ந்த படித்த இளைஞர்கள் முதல் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வரை அனைவரும் சுய தொழில் வாய்ப்பாக தேர்ந்தெடுக்கும் முக்கியமான ஒரு தொழில். குறிப்பிடத்தக்க வருமானத்தை மாதந்தோறும் பெற முடியும். ஒருமுறை பயிரிட்டால் கிட்டத்தட்ட 20 முதல் 25 ஆண்டுகள் வரை தொடர்ந்து இதை நாம் பயன்படுத்தலாம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மல்பெரி சாகுபடியின் மூலம் என்னென்ன மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம்? மல்பெரி சாகுபடியை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல என்னென்ன காரணங்கள் உந்து சக்தியாக இருக்கும்? இது போன்ற பல்வேறு கேள்விகளுடன் இணைகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
4: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நிறைய இப்போ புது புது தொழில்நுட்பங்கள் வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பழமை வந்து நமக்கு தொடர்ச்சியாக அதற்கான ஒரு மதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதில் பட்டு அப்படிங்கிறது இன்னும் வாழ்க்கையோட கலந்த ஒரு முக்கியமான ஒரு கலாச்சார ஒரு பொருளாக இருக்கு. விவசாய விளைபொருளாகவும் ஒரு நல்ல ஆதார விலையை வந்து தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பட்டு செஞ்சிட்டு இருந்த இந்த பகுதிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள் பட்டு சாகுபடி செய்யறதோ பட்டுப்புழு உற்பத்தி செய்யறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்கு. சந்தை வந்து பெருமளவுக்கு இன்னும் அவர்களுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கரூர் மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த பகுதிகளில் பட்டுப்புழு வளர்ப்புக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, இப்போ இருக்கிற பொருளாதார சூழலில் விவசாயிகளுக்கு எப்படி உதவிகரமாக இருக்கும், அதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எவ்வளோ முதலீடு போடணும், அதற்கான தொழில்நுட்பத்தை எப்படி கற்றுக்கணும், அந்த சந்தை நிலவரம் கொடுத்த தகவல்கள் எல்லாம் எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட சொல்றதுக்கு கரூர்ல இருக்க புழுதெறி வேளாண் அறிவியல் நிலையத்தோட பண்ணை மேலாளர்

0: சார், என் ஸ்ரீதர் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: இப்போ இந்த பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் ஓரளவுக்கு இருக்கு, ஆனால் அங்கேயுமே நிறைய அளவுக்கு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அதுக்கான சந்தை வந்து தொடர்ச்சியாக பெருசாகிட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சரி இப்பயும் சரி நம்ம நல்ல ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரன்றதுனால ஒரு நல்ல விஷயம் அப்படின்றப்ப பட்டை தான் எல்லாரும் போய் வாங்குறாங்க. தொடர்ச்சியாக அதற்கான சந்தைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. பெருமளவுக்கு பெரிய பெரிய பட்டு சிலை உற்பத்தி அது இதுன்றது நிறைய நடக்குது. நம்ம திருப்புவனமாக இருக்கட்டும், கும்பகோணம் இந்த பகுதிகளில், அதே மாதிரி சேலமாக இருக்கட்டும், பட்டு வேட்டியாக இருந்தாலும் சரி புடவையாக இருந்தாலும் சரி நிறைய பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக சரியான விலையும் அவரோட விவசாயிகள் கிடைக்குது. அப்படி இருந்தும் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு இன்னும் பெருமளவுக்கு விவசாயிகள்கிட்ட ஆர்வமாக எடுத்து அவங்க செய்யாமல் போகிறதுக்கு என்ன காரணம் சார்?
1: இது வந்து பல காரணங்கள் இருக்குங்க சார். ஒன்று வந்துட்டு வேலையாட்கள், பட்டுப்புழு அப்படின்னு வளர்த்துட்டா ஒரு நாளைக்கு வந்துட்டு இரண்டு முறை இலை வைக்கணும், அதுக்கப்புறம் ஷெட்டு கிளீன் பண்ணணும், டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் இருந்தாகணும். ஸோ இது வந்துட்டு ஏதாவது விசேஷம் ஃபங்க்ஷன் அது மாதிரி போகிறதுனால பற்றாக்குறை இதனால வந்து கைவிட்டுறாங்க ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, பட்டு புழுவுலையும் சரி அந்த பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு மல்பரி வந்து ரொம்ப முக்கியம். மல்பரி செடி இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நோய் பூச்சி தாக்குதல் வந்து மிக மிக அதிகம் பார்த்தீங்கன்னா, அந்த காரணத்தினாலையும் விட்டு போயிடுறாங்க. பூச்சி நோய் தாக்குதலை வந்து எதிர்கொண்டு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது சக்சஸ்ஃபுல்லாக பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது. ஒரு 25 நாட்களில் வந்துட்டு ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா வந்துட்டு இந்த பட்டுப்புழு வளர்ப்பு. இந்த இடர்பாடுகள்னால தான் வந்துட்டு இதை விட்டுட்டு அடுத்தடுத்த தொழிலுக்கு மாறி போயிடுறாங்க. நம்ம வேளாண்மை அறிவியல் மையம், பட்டு வளர்ச்சித்துறை இவங்கெல்லாம் தொடர்பு கொண்டு கரெக்டாக அந்தந்த டைமில் எதை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக அந்த விவசாயத்தை நல்லா பண்ணலாங்க.
0: சரிங்க சார். இப்போ அந்த மல்பரி சாகுபடி செய்கிறது தான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் ஆதாரம் நம்ம பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு. ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற விவசாயிங்க அந்த இடம் எப்படி இருந்தால் இது வந்து மல்பரி சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்கும், எவ்வளோ இடம் தேவைப்படும், நம்ம ஷெட்டு போடுறதா இருந்தால் எப்படி ஷெட்டு போடுறது, அவங்க செய்ய வேண்டிய முன்தயாரிப்புகள் என்னென்ன அதை பற்றி?
1: பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னால அது இரண்டு நிலைகளை கொண்டது. பட்டுப்புழுக்கு உணவு வந்துட்டு மல்பரி இலை, ஸோ அதை நம்ம வளர்க்கணும். அதுக்கப்புறம் பட்டு புழு வளர்ப்பு, ஸோ இரண்டு நிலைகளை கொண்டது. முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மல்பரி தலை. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலத்தை வந்து நல்லா உழுதுட்டு மண் வந்து நல்ல பொழப்பொழுப்பு தன்மையாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டன் ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு முக்கிய தொழு உரம் கலந்து விட்டு அது பார்த்திங்கன்னா மண்ணை வந்துட்டு ஊட்டமேற்றணும். ஸோ ஊட்டமேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் அதாவது நாற்றங்கால் ரெடி பண்ணுறதுக்கு 12 மாதம் வயதுடைய குச்சியிலேருந்து நாற்றங்கால் குச்சிங்கள் எடுக்கணும். ஸோ நாற்றங்காலுக்கான தண்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக 10-15 சென்டிமீட்டர் நீளம் உடையிறதுக்கு இருக்கணும். மேல் பக்கமாக ஃப்ளாட்டாக விட்டுடணும். அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் அதாவது சாய்வாக வந்துட்டு விட்டுடணும். 3 பரு இருக்கிறது மாதிரி வந்து வச்சிடணும். 3 அடி அகலம் உள்ள பார் மாதிரி மேட்டு பாத்தி போட்டுக்கணும். மேட்டு பாத்தி போட்டு அதில் நல்லா வந்துட்டு அந்த ஸ்லாண்டிங் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ சாய்வாக வந்துட்டு குச்சிங்களை வந்து நடவு பண்ணிடணும். நடவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் கழித்து அதை வந்துட்டு மெயின் ஃபீல்டுக்கு எடுத்து செஞ்சுக்கலாம். 1 ஹெக்டேர் நமக்கு வந்து குச்சி தேவைன்னா 20 சென்ட் நிலத்தில் வந்து நாற்றங்கள் தயார் பண்ணால் போதும். அது வந்து 1 ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு 60 அது 2 அடிக்கு 2 அடி வந்துட்டு இடைவெளி வெட்டு நடலாம். 3 அடிக்கு 3 அடி இடைவெளி வெட்டு நடலாம். ஸோ 2 அடிக்கு 2 அடி இடைவெளி வெட்டும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27,000 குச்சிகள் தேவைப்படும். 3 அடிக்கு 3 அடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-15,000 குச்சிகள் தேவைப்படும். ஸோ இந்த இடைவெளி வச்சுட்டு 3 மாதம் வயசு ஆகிடுச்சு நாற்றங்களுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வேர் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அது மாதிரி செடிகளை தயார் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நோய் தாக்கக்கூடாது தரமான செடிகளை குச்சிங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அசோஸ் பேரிலத்தில் வந்துட்டு நினச்சிடணும். ஒரு 30 நிமிஷம் வந்துட்டு நினச்சி வச்சிடணும். 1 கிலோ அசோஸ் பேரில் வந்து 40 லிட்டர் தண்ணீரில் கலந்துட்டு 30 நிமிடம் வந்துட்டு அந்த வேர் பகுதி நினச்சிட்டு அதுக்கப்புறம் நடவு செய்யணும். அந்த நடவு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா முதல் வெட்டி கட்டிங் பார்த்தீங்கன்னா 60 நாட்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷெட்டு ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து ஷெட்டு ரெடி பண்ணுறது எப்படின்னா ஷெட்டு நம்ம வந்துட்டு கிழக்கு மேற்கு பார்க்காங்க அந்த ஷெட் இருக்கணும். ஷெட்டில் பார்த்தீங்கன்னா இளம்புழு வளர்ப்பு, முதிர்ச்சி அடைந்த புழு வளர்க்கறதுக்குன்னு 2 பகுதி இருக்குங்க. ஸோ இளம்புழு ஒரு பக்கமாகவும் முதிர்ச்சி அடைந்த புழுக்கள் வளர்க்குறதுக்கும் 2 தான் பிரிச்சுக்கிட்டு ரேக் சிஸ்டம் அடிக்கணும். ஸோ ரேக் பார்த்தீங்கன்னா மரப்பலகையில் அடிச்சுக்கலாம்.
0: நமக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுங்க சார்?
1: 2 ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஷெட்டு போகிறதா இருந்ததுன்னா 100 முட்டை குவியல் வர்றது மாதிரி வைக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 லிருந்து 9 லட்சம் வரைக்கும் செலவாகும்.
0: எனக்கு ஏதாவது திட்டங்கள் ஏதாவது இருக்கா, மானியங்கள் கிடைக்குமா?
1: பட்டு வளர்ச்சித்துறையில் இதுக்கு மானியம்லாம் இருக்குங்க. அவங்க பட்டு வளர்ச்சித்துறை வந்து தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு அதுக்கான கைட் பண்ணிடுவாங்க. அவங்களும் ஷெட்டு எப்படி அமைக்கிறது, நாற்றங்கள் எப்படி செஞ்சு கொடுக்குறது எல்லாமே செய்யும் உதவி செய்வாங்க. நம்ம கேவிக்கு அணையானதுனாலும் நாமளும் அதுக்கான உதவி வந்து பண்ணி கொடுக்கலாம்.
0: சரிங்க சார், தொடர்ச்சியாக சொல்லுங்கள் சார். அடுத்து அந்த ஷெட்டு எப்படி அமைக்கணும்?
1: ஷெட்டு வந்து கிழக்கு மேற்கு அந்த பொசிஷனில் மரத்தால் அமைக்கணும். மரத்தால் அமைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டு அந்த வலை வந்து மாட்டு வலை கோழி வலை அந்த மாதிரி வலை கூட வச்சு கட்டிக்கலாம். இல்லை இல்லைன்னா வந்து நாமளே வந்துட்டு வலைங்களை வந்துட்டு வச்சு கட்டிட முடியும் பிளாஸ்டிக்லால. ஸோ அது மாதிரி ஒரு ஷெட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நிழல் இருக்குன்னா நோய் தொற்று பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா காற்றோட்டம் உள்ள இடமா இருக்குன்னா அதிகமான வெயில் வந்து படக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா

0: பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27 லிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கிட்டத்தட்ட 70 லிருந்து 80 டிகிரி ஈரப்பதமே வேணும். ஸோ எல்லாம் வெயிலாக இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும், அந்த ஷெட்டை கூல் பண்ணணும், இதுக்கான செலவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். நிழல் பாங்கான இடமா இருந்ததுன்னா செலவு வந்து குறைவாக இருந்துகிட்ருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஷெட் அமைச்சு கொடுக்கணும் சார்.
1: சரிங்க சார். இப்போ இந்த நாற்றங்கள் நம்ம அமைச்சிருக்கோம், மல்பரிக்கான நாற்றங்கள், அதை பராமரிக்கிறதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக கவனத்தில் வச்சுருக்கணுங்க சார்? இப்போ நாற்றங்கள் போடுறோம், மல்பரி வருது அப்படின்னா அது எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம பராமரித்து சரியான முறையில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது?
0: நாற்றங்கள் அகலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 லிருந்து 4 அடி அகலத்துக்கு வச்சுக்கலாம். 6 அடி உயரத்துக்கு வந்து ரைஸ்டு பெட்னு சொல்கிறோம். அது வந்து நீளம் நமக்கு தகுந்த நம்மளோட வயல் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வந்துட்டு ட்ரைனேஜ் வந்து வாய்க்கால் தண்ணி பாய்ச்சினோம்னா வாய்க்கால் வடிகால் வசதி வந்து சீராக இருக்கணும், மண் வந்து நல்லா பளபளப்பு தன்மையாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எரு மணல் மண் மூணு கலந்து கலவையாக இருந்துருக்கணும். அப்போ தான் வந்து

0: அதில் பார்த்தீங்கன்னா எரு, மணல், மண், ஸோ மூணு கலந்து கலவையாக இருந்திருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த வேரோட வளர்ச்சி வந்து அதிகமாக நல்லாயிருக்கும். நாற்றங்கால்லேருந்து 3 மாதம் கழிச்சுட்டு நம்ம நடவுக்கு பயன்படுத்தலாம். நாற்றங்காலில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமான வந்து பிரச்சனையும் இருக்காது. அடுத்து நடவு பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அசோஸ்பியரில் வந்து நினச்சி நடணும். நடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் தொந்தரவு, ஒன்று வந்து மாவு பூச்சி, இன்னொன்று வந்து இலைப்பேன். இதுதான் வந்து நிறைய பூச்சிகள் இருக்குது. இது வந்து மிக மிக ரொம்ப அதிகமான தொந்தரவு கொடுக்கக்கூடியது. அப்புறம் நோய்கள்னு பார்த்திங்க பண்ணிங்கன்னா வேலைகளுக்கெல்லாம் இலை கருகல் அப்படின்ற ஒரு நோய் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் தொந்தரவு. இதை பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த சிம்டம் வேலை அழுகலாக இருந்ததுன்னா ஆரம்ப கட்ட காலத்திலேயே இலையை வந்துட்டு பழுத்து இருக்கும், கருகி போயிருக்கும். ஸோ அந்த இடத்த பார்த்துட்டு அந்த டைமில் வந்துட்டு சூடமோனாஸ் ட்ரென்சிங் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாயிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள், கெமிக்கல் ஃபங்கிசைடு வந்து இது பக்கத்திலே கொண்டு வரக்கூடாது. இது என்ன முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்புழு வந்துட்டு ஒரு பூச்சி. ஸோ இதுக்கு வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டுப்புழு வந்து நம்ம வளர்க்க முடியாது, இறந்து போயிடும். ஸோ அதனால் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. முழுக்க முழுக்க இயற்கை முறையில் மட்டும் தான் செஞ்சிடணும். சூடமோனஸ் வந்து வேர் மூலமாக கொடுக்கறது மூலமாக நோய் தாக்குதல் வந்து குறைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை பூச்சி, மாவு பூச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மாவு பூச்சி இருக்குது. மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா பிவேரியா பேசியான வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் இயற்கை முறை. அந்த எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணலன்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் காலம் இடைவெளி அப்புறம் தான் பேட்ச் வைக்கணும். ஸோ ஸ்ப்ரே பண்ண உடனே வந்து பேட்ச் வைக்கக்கூடாது. 1 மாதம் இடைவெளி கொடுக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் தான் பேட்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் இலைப்பேன். ஸோ இலைப்பேனும் தொந்தரவு அதிகமாக இருந்ததுன்னா பச்சை தண்ணி இருக்குங்களா, அதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம ராக ஸ்ப்ரே மாதிரி வச்சுட்டு ஃபோர்ஸாக அடிக்கும் பட்டுப்பூச்சி குழுக்கள் வந்து நோய்கள் வந்துடும், தரமான கூடு எடுக்க முடியாது, விலை வந்துட்டு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஸோ அதை நம்ம வந்துட்டு பட்டு புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மல்பரி செடி உற்பத்தி பண்ணுறதுல தான் நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம பட்டுப்புழு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றப்ப அதில் ஏதாவது ரகங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை அதை வந்து யாரோட பரிந்துரையின் அடிப்படையில் நம்ம அதை தேர்ந்தெடுத்து அதற்கான வளர்ப்பில் ஈடுபட ஆரம்பிக்கலாம்?
0: இப்போ வந்து பட்டு வளர்ச்சி வாரியம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ முட்டை வந்து அது வந்து விவசாயிகள் மூலமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு சாக்கின்னு சொல்லுவாங்க, இளம்புழு வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இளம்புழு வளர்த்து அவங்கள்ட்டேருந்து முட்டை வாங்கி இளம்புழு வந்து விவசாயிகள் வளர்த்து மொத்தம் இது வந்து 5 நிலைகளை கொண்டது. பட்டுப்புழுன்றது 5 நிலைகள். முதல் 2 நிலைகள் அதுதான் சாக்கின்னு சொல்றது இளம்புழு வளர்ப்பு. அடுத்து வந்துட்டு 3 நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்த புழு வளர்ப்பு. மேக்ஸிமம் வந்து விவசாயிகள் கையில் வர்றது பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலையிலிருந்து தான் வரும் முதிர்ந்த புழு. இளம்புழு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைகளாக இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு விவசாயிகளை வளர்த்து கொடுத்துட்டாங்க மொத்தமாக. அதை வாங்கிட்டு நம்ம செய்கிறோம். 2ஆம் நிலை முடிச்சதுக்கப்புறம் தோல் உரிக்கும் பருவம் வரும். ஒரு ஒரு நிலைகளுக்கு அப்புறம் தோல் உரிக்கும். அந்த 2ஆம் தோல் உரிப்பு, 3ஆம் தோல் உரிப்பு, 4ஆம் தோல் உரிப்பு, 5ஆம் தோல் உரிப்புன்னு சொல்றது. அந்த 2ஆம் தோல் உரிப்பு முடிச்ச உடனே நம்ம வந்து விவசாயிகளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடும், வந்துட்டு கூடு வச்சிடும். ஃபர்ஸ்ட் 2 நிலைகள் இருக்குங்களா, அது வந்துட்டு டாப்ல அந்த மல்வரி அந்த இலையில வந்துட்டு கொழுந்து இலைன்னு சொல்லுங்களா, அதுல வந்துட்டு 3 அல்லது 4வது இலையை வந்துட்டு பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை கொடுக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ், அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த அளவுக்கு இலை பெருசா இருக்கும், ஷைனிங்காக இருக்கணும். அந்த இலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழப்பு மின்னணும். ஸோ மின்னுறது மாதிரி கொழுந்து இலையை எடுத்துட்டு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு இளம்புழுகளுக்கு வந்து உணவாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 24 மணி நேரத்தை கொடுக்கணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8வது இலைகள் வந்துட்டு அதை எடுத்து கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த இளமுழுக்களை கொடுக்குறது. அடுத்து 3வது நிலைகளுக்கு அப்புறம் வந்துட்டு என்டையர் அந்த கொழுந்து அதாவது 4 இலை வரைக்கும் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக கீழே அடிப்பகுது வரைக்கும் 5வது நிலைகளுக்கு தான் என்டையர் பிளான்ஸ் செடியை வந்துட்டு வெட்டி நம்ம கொடுக்கலாம். 5 நிலைகள் முடிச்சதுக்கப்புறம் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க சார். இப்போ இந்த புழு இதுலேயே வந்து சில சமயம் சில தொற்று கிருமி இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது வெளியிலேருந்து எதுவும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதையும் தவிர்க்கிறது ரொம்ப அவசியமானது. அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், நோய் கட்டுப்பாட்டு முறைகளை என்னென்ன கவனம் எடுத்துக்கணும்?
0: புழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பால் புழுன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்துட்டுருக்கோம், அது பங்கல் டிசீஸ்னு சொல்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைரல் டிசீஸ் இருக்குது, பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது. 3 வகையான நோய்கள் இருக்குது, வைரஸ் நோய், ஃபங்கஸ் நோய், பாக்டீரியா நோய், இந்த 3 வகையான நோய்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய் வந்துட்டு புழு வந்து கருப்பு கலர் ஆகிடும். இது எல்லாமே இந்த நோய்கள் வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா சரியாக தொற்று நீக்கம் செய்யப்படாததான். ஸோ நம்ம வந்து முட்டைகள் இளம்புழு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஷெட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே தொற்று நீக்கம் செய்யணும். நம்ம ஷெட்டு தொற்று நீக்கம்னா சோத்தோட உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்துட்டு தொற்று நீக்கம் செய்யறதுக்கு வந்துட்டு ப்ளீச்சிங் பவுடர் அடிக்கலாம், குளோரின் பவுடர் இருக்கு, குளோரின் டை ஆக்சைடுன்னு சொல்றது, அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு 24 மணி நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண உடனே அதுக்கப்புறம் 24 மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள நுண்கிருமிகள் எல்லாமே இறந்து போவோம். இது வந்துட்டு அந்த அறைகள் மட்டும் இல்லாமல் ரேக்கு பட்டுப்புழு வளர்ப்புக்கு பயன்படுத்துகிற சாதனம் எல்லாமே வந்து தொற்று நீக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து புழு வைக்கணும். ஸோ புழு வச்சதுக்கப்புறம் எந்த தொற்று நீக்கமும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைம் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று சுண்ணாம்பு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடணும். சுண்ணாம்பு பவுடரை வந்துட்டு மேல் பக்கமாக தூவி

0: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் ரெண்டு ஃபீடிங் வந்து எடுத்துக்காது. அதுக்கப்புறம் திரும்ப தோல் உரிச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோய் தொற்று நீக்கம் செய்யப்பட வேண்டியது மருந்துகள் இருக்கு. ஸோ விஜிதா வந்து கிடைக்கிது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வளர்ந்து நிர்ணயிக்கப்படுறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிடணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம உணவு கூட தலைகள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கும். இதுமாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது மூலமாக வந்து நோய்களோட தாக்குதல் வந்து குறைச்சிடலாம். ஸோ அருகில் ஏதாவது சேர்த்து பாதிக்கப்பட்டிருந்தா அங்கிருந்து இங்கே வர்ற எந்த ஒரு பொருட்கள் எடுத்து வர்றதை வந்து தவிர்த்துக்கணும்.
1: சரிங்க சார். நிறைவாக விவசாயிகள் இது சம்மந்தமாக அவங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் அதை சொல்லுங்கள்.
0: கரூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் மையம் புதுதேரியிலிருந்து அமைந்திருக்கு. அங்கே வந்துட்டு தொடர்பு கொண்டு இதுக்கான ஆலோசனை எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க.
1: என்னோட
0: தொலைபேசி எண் வந்து 98 43 88 32 21.
2: இன்னொரு முறை சொல்லுங்க சார்.
0: 98 43 88 32 21.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: கணக்கில் பணம் புரள வைக்கும் பட்டு தொழிலின் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய மல்பெரி சாகுபடி, இதை நாம் எப்படி சாகுபடி செய்ய வேண்டும், அதில் என்னென்ன மாற்றங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், எப்படி சாகுபடி செய்தால் அதிக மகசூல் எடுக்கலாம் என இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் படபடவென பட்டாம்பூச்சிகளை சிறகடிக்க துடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் தம்பி தங்கைகளா, இன்னைக்கு மணி மலர்ல வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் லிட்டில் ஸ்டார் பல்சுவை நிகழ்ச்சி, தெரிந்து கொள்வோமா? முதலாவதாக லிட்டில் ஸ்டார். குழந்தைகளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு மின்னு நட்சத்திரமாக ஜொலிப்பவர் யார்?
1: மாநில அளவுல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற கலை திருவிழால நாட்டுப்புற நடனத்துல முதல் பரிசு பெற்ற பி ஹரீஷ்ராஜ் நம்ம அரங்கத்துல இருக்காங்க. வணக்கம் ஹரீஷ்ராஜ்.
2: வணக்கம்.
1: வாழ்த்துக்கள். மாநில அளவுல முதல் பரிசு வாங்கியிருக்கீங்க. நாட்டுப்புற நடனம் அப்படின்னு பொதுவா சொன்னீங்க, நாட்டுப்புற நடனத்துல குறிப்பா அதுல ஏதோ
2: காவடி, கரகம், பொய்க்கால் குதிரை.
1: பொய்க்கால் குதிரைனா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க?
2: நான் சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் எடுக்கிறேன்.
1: திருவாரூர் மாவட்டத்துல எந்த ஸ்கூல்ல எந்த வகுப்பு?
2: திருவாரூர் மாவட்டம் விஎஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன், 11th படிச்சேன்.
1: இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா மூணு நடனம், அதுல வந்து பொய்க்கால் குதிரைக்காக நீங்க எந்த அளவுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
2: எங்க தாத்தா வந்துட்டு நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களாம் ஆடும்போது பார்த்து பார்த்து அப்ப கத்துக்கிட்டேன்.
1: உங்களுக்கு வந்து எந்தெந்த ஊர்ல போட்டி நடந்தது, எந்தெந்த பள்ளியில இருந்து எத்தனை மாணவர்கள் கலந்துகிட்டாங்க, போட்டி எப்படி இருந்தது, உங்களுக்கு கடுமையா இருந்ததா?
2: எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் திருவாரூர் மாவட்டத்துல நடந்துச்சு, ஒரு 60-70 பேர்கிட்ட கலந்துகிட்டு இருந்தாங்க.
1: அதுல இருந்து எத்தனை பேர் வந்து அடுத்த சுற்றுக்கு தேர்வானீங்க?
2: அந்த பிரிவுல வந்துட்டு நான் மட்டும்தான்.
1: ஃபர்ஸ்ட் திருவாரூர்ல கலந்துக்கும் போது எந்த நடனம் ஆடினீங்க?
2: நாட்டுப்புற நடனம் தான், காவடி, கரகம், பொய்க்கால்.
1: ஓ, ஒரே பாட்டுக்கு இந்த மூணுமே ஆடினீங்க. அப்ப நீங்க போய் மாறி வந்து உடையோ இல்லனா அதுக்கான உபகரணம் மாறும் போது மாத்திட்டு வரணுமா?
2: ஆமா, அந்த மியூசிக் ஓடி.
1: இந்த கலை எல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, உங்க குரு யாரு?
2: எனக்கு குரு எங்க தாத்தா தான். தாத்தா பேர் வந்து ஜெகநாதன், அவங்க தான் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கறாங்க.
1: எவ்வளவு வருஷமா இந்த கலையை கத்துட்டு இருக்கீங்க?
2: நான் வந்துட்டு ஒரு 12 வருஷமா கத்துக்கிறேன்.
1: மாநில அளவுல முதல் பரிசு பெற்றீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வேற மேடை ஏறிய அனுபவம் இருக்கா?
2: இந்த ஊர் திருவிழாக்கள்ல மேடையில தான் ரெடி பண்ணிருக்கேன்.
1: எதனால இந்த ஆர்வம் வந்துச்சு இந்த நடனம் ஆடணும் அப்படின்ட்டு?
2: எங்க தாத்தா வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க, எங்க மாமா எல்லாரும் ஆடுறத பார்த்து ஆர்வம் வந்துச்சு.
1: உங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, மாநில அளவுல முதல் பரிசு பெற்றோன்னு சந்தோஷப்பட்டு?

0: இல்லையா,
1: ஆமாம்,
0: அவங்க என்ன சொன்னாங்க?
1: எங்கள் தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
0: ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பயிற்சி எடுத்துப்பீங்க?
1: ஸ்கூல் விட்டு போய் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரையும்.
0: எந்த பாடலுக்காக ஆடினீங்க?
1: பாட்டில் இசைக்காக. இசை வந்துட்டு எங்கள் தாத்தா எங்கள் குழுவினரை வச்சு அவங்களாவே அமைச்சு கொடுத்தது, அதுக்காக தான் நாங்கள் ஆடணும்.
0: என்னென்ன வாத்தியங்கள் இசைக்கப்பட்டுச்சு, யார் இசைச்சா?
1: அதில் வந்து தவில், நாகஸ்வரம், பம்பை அப்படின்னு நிறையா வச்சிட்டாங்க. ஆகாசம் வாங்குறவங்க தவில் வச்சிட்டாங்க, எங்கள் சுஜித்து அம்மாவும் தவில் வச்சிட்டாங்க, தமிழந்த அம்மாங்கிறவங்க வந்துட்டு பம்பை வச்சிட்டாங்க, இது மாதிரி நிறையா வச்சிட்டாங்க.
0: இப்போ வந்து உங்களோட நடன மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்கா, இல்லை வாத்திய கருவிகள் மேலேயும் வாசிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்லை வாசிக்கிறீங்களா?
1: வாசிப்பேன், பம்பை தவில் பறை எல்லாமே வாசிப்பேன்.
0: எல்லாமே வாசிப்பேன்.
1: எல்லாமே வாசிப்பேன்.
0: எங்களுக்காக ஒரு சின்ன பிட்டு வாசிக்க முடியுமா?
1: பம்பை தொடக்கத்தில் இப்படி தான் அடிப்பாங்க, இந்த அடி தான்.

0: ரொம்ப அருமையாக வாசிச்சிங்க ஹரிஷ்ராஜ். மேற்கொண்டு பல மேடைகளில் நீங்கள் நல்லா வாசிக்கணும், நிறைய பரிசுகள் வாங்கணும்னு வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துறோம்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: லிட்டில் ஸ்டார் பகுதியில் மின்னிய நட்சத்திரம் பி ஹரிஷ்ராஜ் தொடர்கிறது. பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர்
3: திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு, திருவரம்பூர் வட்டாரம் துவாக்குடிமலை வடக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் சார்பாக, இந்த நாள் இனிய நாள், எங்கள் குழந்தைகளின் குரலை உலகறிய செய்யும் நல்ல நாள். முதல் நிகழ்வாக அன்னை தமிழ் பாடலை அழகாக பாட வருகிறார் அக்ஷயாஸ்ரீ.

0: நான் காமராசன்.
1: வாழ்த்துக்கள் செல்லா. முளைப்பாறை பாடலை நாட்டுப்புற இசையில் பாட வருகிறார் செரினா.
2: தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே ஒன்னா தான் நாள இல்ல வசந்த செவ்வாக்கெல்லாமே இல்ல ஓழக்கொட்டா இருந்தெடுத்து ஓடும் இல்லை தொண்டலிட்டு தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே வாங்கியாந்த முத்துக்களை வாளியில ஊற வச்சு கம்மந்தட்ட ரெண்டெடுத்து கண்ண கண்ணவா முறிச்சு வச்சு தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே சோளந்தட்ட ரெண்டெடுத்து சொல்ல சொல்லையா முறிச்சு வச்சு மட்டந்தொழி திறந்தே மாட்டருவு அழிவந்தே தன்னன்னு நானே தன தன்னானே நானே ஆட்டந்தொழி திறந்தே ஆட்டருவு அழிவந்து கடுகும் சிரிப்பெயிர காராம நீ பயிர தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே மிளகும் சிரிப்பெயிர முத்தான மணி பயிர முளைப்பட்ட ஒன்னா நாள் ஊரல்லையா மலைப்பாரி தன்னன்னு நானே தன தன்னானே நானே உருளங்க காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிச்சு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னான் நானே நானே தன தன்னானே நானே தன்னன்னு நானே தன தன்னானே நானே நன்றி வணக்கம்.
1: நாவினுக்கு பாடி செவி குளிர வைத்த செரினா.

0: விழாவுக்கு எல்லாரும் கைத்தட்டுங்க. ஆங்கில பாடலை இசையோடு பாட வருகிறார் எஸ் மாதவன் நிவாஸ்.
1: We are the universe. I dream of flying beyond the earth. Amidst the planets and the countless stars. I watch star by the red planet Mars. Here we dream of a home away from home. Fly on towards the Saturn. With it ring and moon. Then I stopped by the Jupiter. Marble by it, it stunned, it looked like marbles.

0: Congratulations. Congratulations. Clap your hands. ஆங்கிலத்தில் பேசி நடிக்க வருகிறார்கள் நாடக மாந்தர்கள் சிவா நல்லேந்திரன் மாதவன் நிவாஸ்.
1: லெட் அஸ் ரீட் லாஸ்ட் இன் ஸ்பேஸ். அமுதா நன்னிலவன் விசிட்டட் த ஸ்பேஸ் மியூசியம். தே சா எ மாடல் ஆஃப் ஸ்பேஸ் ஷட்டில். த நிலவன் ஃபவுண்ட் லார்ஜ் அண்ட் ஓபன்ட் த ஷட்டில். தே என்டர்டு த ஷட்டில் த டோர் லாக்டு. நவு தே வேர் ட்ராப்டு இன்சைட் அண்ட் தே வாக்டு இன்டு த டெக்.
2: சோ மெனி சுவிட்சஸ் வாட் டஸ் திஸ் பிக்ரீன் சுவிட்ச் டூ? No, don't touch it.
1: But Amudan has pressed the switch and the shuttle burst into outer space.
2: What have you done, Amudan?
3: Sorry, I thought the button would open the door. Look like I hit the wrong button.
1: The shuttle thought a belt of asteroids.
2: Amudan, an asteroid is coming towards us. Turn the shuttle.
3: How will I turn the shuttle? Let me try pulling this lever.
1: The shuttle crash landed on a new planet.
2: Are you all right, Amudan?
3: I am fine. Quick, we must wear a spacesuit.
1: They ran for the suits. Nilavan saw a green light coming towards the shuttle.
3: Look at those lights. It is coming towards us.
2: Yes, they are all around us and the shuttle is very big.
1: Alien from the big shuttle chatter and took them out. Please don't be afraid. There is a problem with your shuttle. We can fix it for you.
3: How is this possible? Do you speak our language?
1: We can read our mind and use that to speak your language. Aliens gave a special room so that they remove their suits and rest. Please rest and eat these capsules. They are same as your food. Hey, wake up. Your ship is ready. Put on your suit. It is time to go home.
2: Thank you for all your help and you coming here with us.
1: When the time we will come see you.
4: Thank you.
0: Very nice. ஆங்கிலத்தில் உரையாட வருகிறார்கள் நிமோனி அண்ட் மாதவன் நிவாஸ்.
5: ஹலோ அங்கிள், ப்ளீஸ் கம் இன்.
2: ஹவ் ஆர் யூ மோலி?
5: ஐ எம் ஃபைன் அங்கிள். Please take your seat.
2: Thank you. Where is your dad?
5: He is taking bath. Wait, uncle. I will inform him.
2: It's okay, ma. Let him come.
5: Can I get you some coffee to drink?
2: Thanks, ma. But I had coffee just now.
5: Then how about some buttermilk, uncle?
2: That would be nice.
5: Here is your buttermilk, uncle.
2: It is really nice. Thank you, ma.
5: You are welcome, uncle.
2: Thank you.
0: Very good, very good. Clap your hands. சரவெடி பட்டாசு போல படபடவென வெடித்து சுட சுடவென சொற்பழிவாற்ற வருகிறார் மாதவன் நிவாஸ்.
2: ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் கர்ம வீரர் காமராஜர். குமாரசாமி காமராஜ் வாஸ் ஏ லெஜெண்டரி ஃப்ரீடம் ஃபைட்டர், சோசியல் ரீஃபார்மிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஹி வாஸ் பார்ன் ஆன் 15th July 1903 இன் விருதுநகர். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மேசிவ் கான்ட்ரிபியூஷன் டு Education is Bhadra, he is widely celebrated as Education Developer Day in Tamil Nadu. He served as the third Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. Kamarajar is globally prized for introducing the revolutionary midday meal scheme to ensure poor children received free food at school. He also provided free education and school uniforms to eliminate social inequality among students. He opened thousands of schools in rural areas, earning him the title Padikkada Medhai, the uneducated genius in national politics. He played a

0: ரோல் இன் சேசிங் த டூ இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் த நிக்னேம் அண்ட் த கிங் மேக்கர் த்ரூ அவுட் இஸ் என்டையர் லைஃப் ப்ராக்டிஸ்டு சுப்ரீம் ஆனஸ்டி இன்டெகிரிட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் சிம்பிளிசிட்டி இ பாஸ்டு அவே ஆன் 2 அக்டோபர் 1975 அண்ட் வாஸ் போஸ்டோமியஸ்லி ஆனோடு வித் இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் த பாரத் ரத்னா இன் 1976. ஜெய் ஹிந்த்.
1: கேள்வியும் நானே பதிலும் நானே. தயாராக இருக்கிறார்கள் ஸ்ரீ ஹரிகேஷ் நிமோனி.
2: சோசியல் சயின்ஸ் யூனிட் 1 அவர் யார்.
3: What do you know about the universe?
2: The universe is a vast expansion of space. The universe consists of billions of galaxies, stars, planets, dwarf planets, comets, asteroids, meteorites and satellites. The exact size of universe is still unknown. Scientists believe that the universe is still expanding outward. Define solar system.
3: Solar system consists of the sun, the eight planets, the moons, dwarf planets, asteroids, comets. These are all bound together by the gravitational force of the sun. How did the earth form?
2: Approximately 4.54 billion years ago, solar system was a cloud of dust and gas known as solar nebula. Due to an explosion, these particles collapsed and began to spin, having the sun at center. The bigger particles which revolve around the sun are called planets. Thus, the planet Earth formed. Distinguish between rotation and revolution.
3: Earth has two movements. They are rotation, revolution. Rotation, the Earth on its axis is called rotation of the Earth. Day and night caused by the rotation of the Earth. Revolution, the Earth around the sun on its axis is called tilted about 23.5 degrees, called revolution of the Earth. Seasons are caused by revolution of the Earth. How many oceans are there in the Earth?
2: There are 5 oceans in the Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean.
1: வெள்ளத்தமிழ் சொல்லெடுத்து வெண்கலமணி ஓசை போல வீர முழக்கமிட வருகிறார் வீரம் சேர்ந்த கண்மணி ஜாசிரா கனி. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தான் கற்ற கல்வியை செயல்வெளியில் காட்ட ஆர்வமுடன் காத்திருக்கும் என் குழந்தைகள். சூரிய குடும்பத்தின் கோள்களை பற்றி சுவைபட கூற வருகிறார்கள் 6ஆம் வகுப்பு அள்ளி மலர்கள்.
4: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே இருக்கேன்னு தான் நீ யோசிக்கிறீங்க. நான் ஸ்பேஸில் 460 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பயணிக்கிறேன். சரியாக சொல்லணும்னா நம்ம சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆனப்போ. சரி, நமக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவானதுன்னா, தூசியும் வாயும் நிறைஞ்ச ஒரு மேகம் பக்கத்தில் இருந்த ஸ்டாரோட வெடிப்பால் டிஸ்டர்ப் ஆச்சு. அந்த ஸ்டாரோட பேர் சூப்பர் நோவா. சத்தத்தோட அந்த நட்சத்திரம் அடிச்சது. அதோட பாதிப்பலைகள் சுற்றிலும் பயணம் செஞ்சது. அந்த அலைகள் தூசி மற்றும் வாயு மேகத்தை அழுத்துச்சு. அதனால் அது கொலாப்ஸ் ஆச்சு. அங்கிருந்த சிறு சிறு துகள்கள் ஒன்றுக்கொன்றா எதிரே வர ஆரம்பிச்சுது. பிறகு

0: அவை புவியீர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டது. அந்த மேகம் பயங்கர வேகத்தோடு சுத்த ஆரம்பிச்சுது. இதன் மூலம்தான் ஒரு அழகான சோலார் நெபுலா உருவாக ஆரம்பிச்சுது.
1: சோலார் நெபுலாங்கிறது தூசியும் வாயும் நினைஞ்ச ஒரு பெரிய மேகம். அதுல இருந்து தான் சூரியன், கோள்கள், சோலார் சிஸ்டம் அமைப்புகள், நிலாக்கள் உருவாச்சு. சரி, நாம எங்க விட்டோமோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். சோலார் நெபுலாவோட நடுப்பகுதி சூடாகவோ மழத்தையாகவும் ஆச்சு. அதை சுத்தி தூசு மற்றும் வாயுவால் ஆன ஒரு டிஸ்க் இருக்கு. பிரஷரும் டெம்பரேச்சரும் ரொம்பவே அதிகமா இருந்தது. அதோட துகள்களும் ஒன்றொன்று இணைந்திருந்தது. அப்பதான் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம் உருவாச்சு. ஆமா, அதுதான் நம்ம சூரியன். அதுக்கப்புறம் எண்ணற்ற துகள்கள் அது கூட ஒன்னா ஒட்டி கிளாம்ஸா மறைச்சு கிளாம்ஸ் பெருசா இருந்தது. இப்படிதான் கோள்களும் நிலாக்களும் உருவாச்சு. கோள்கள் எப்படி உருவாச்சுன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சோலார் நெபுலாவோட நட்டு பகுதியில சூடாகவும் ஆரம்பிச்சதுல சில கோள்கள் சுலபமா உருவாச்சு. அதாவது மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அப்புறம் ஜூபிட்டர் மற்ற குளிர்ந்த கோள்களான சாட்டர்ன், நெப்டியூன், உரேனஸ், இன்னும் சிலது முன்னைகள்ல உருவாகி இருக்கும்.
0: சோலார் சிஸ்டமோட 99% சூரியன் தான் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது டெக்னிக்கலி நாம சூரியனோட அட்மாஸ்பியருக்குள்ள தான் இருக்கோம். மார்ஸுக்கு சொந்தமான பாறைகள் பூமியில கிடைச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, இதை நாம இங்க கொண்டு வரல. இதை கேட்டதும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? சரி, இப்ப நான் பூமிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன்.
2: ஹலோ சில்ட்ரன், ஐ அம் சன். திஸ் இஸ் மை ஃபேமிலி. திஸ் மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், உரேனஸ், நெப்டியூன். சில்ட்ரன், ஐ ஹேவ் 8 மெம்பர்ஸ் இன் தி மை ஃபேமிலி. ஐ அம் சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ காட் தி ஹாட்டஸ்ட் ஸ்டார் இன் இயர்லி. ஐ மஸ்ட் ஹேவ் 9 planet in our family, the 91 Pluto, but he became Aurora of planet in today in 2006 and became plutonium in August 2008.
3: I am the planet Mercury and close to the sun and the small one. I don't have center light in daytime. I am hot and extremely cold.
4: I am Venus. I am the second planet from the sun. I don't have any Saturn light. I am Earth's twin. I am called the morning and evening star. The monster and me is a mixture of poisonous gases.
5: I am a planet yet. I am called the blue planet. I am the first planet with life on Earth. My atmosphere has oxygen that support life. I have only one natural light called moon.
6: I am the planet Mars. I am the fourth planet from the sun and the second smallest planet in the solar system after Mercury. I have two set of light blue sunset and visible auroras. Do you know I am 46 million old?
7: I am a Jupiter. I am the fifth planet in the sun. I am the largest planet in the solar system. I take 9 hours to take on my axis and around 11 years to revolve around the sun. I have 63 Saturn light and the largest one is Ganymede. I also called as brightest planet.
8: I am Saturn. I am the sixth planet and the second largest planet of the solar system after Jupiter. I have beautiful rings around me and the loop is iconic continuous loop.
9: I am Uranus. I am the third largest planet after Jupiter and Saturn. I also have many Saturn light. My 1 year 284 year of Earth and also have some of methane gas.
10: I am a Neptune. It is a very coldest planet. It is from my Earth. I have a wind planet and gas giant planet. I look like blue green in color, become a methane gas. I am a 800 planet. I 14 moons and the longest moon in Triton.
11: Hi everyone, I hope that you all understand me and my family. Thank you.
12: Very good, very good. தமிழில் உரையாற்ற வருகிறார் சைலேஷ்.
13: அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசப் போகிறேன். தாய் நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாக தீபம் காமராஜர். மக்கள் தொண்டே அவரது மூச்சு. காந்தியடிகளின் பாதையே அவரது வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மையார் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்டமறிப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டார். காந்திய வாழ்வில் கடமையாற்றியதால் காமராஜர் 1954 முதலமைச்சராக அரியணையேற்றி மக்கள் அழகு பார்த்தனர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற கூற்றுக்கினும் காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியல் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார்.
12: வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பார்போற்றும் பாரதமா நம் நாட்டில் படிக்க

0: மேதையாய் வாழ்ந்தவர், நாமலெல்லாம் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் கட்டி தந்தவர், கர்மவீரர் காமராஜர் அவர்களை பற்றி வாழ்த்து பாடல் பாட வருகிறார்கள் ஹரிஸ்ரீ தனுஸ்ரீ 8ஆம் வகுப்பு.
1: கனல கண்டா கனல கண்டா கனிர்வ

தந்தாங்க. புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களாம், புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களாம். என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன். கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர்.

0: அருமையாக பாடிய இரண்டு குழந்தைகளுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். மேசன் என்ற மாணவன் ஆங்கிலத்தில் சிறிய வாக்கியங்கள் சொல்ல வருகிறார்.
1: I am Mason. I have my own garden. I water it every day. I love gardening.
0: திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் திருச்சி திருவரம்பூர் வடக்கு துவாக்குடிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். நிறைவாக தெரிந்து கொள்வோமா? எதை பற்றி? ஹாய் தம்பி தங்கைகளா, தெரிந்து கொள்வோமா பகுதியில இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன டேட்டு?
3: ஆகஸ்ட் 1.
2: ஓகே, இன்றைய நாளோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா?
3: தெரியாதுக்கா, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஆகஸ்ட் 1 ஆனா இன்னைக்கு வேர்ல்டு வைடு வெப் டே.
3: அப்படின்னா?
2: அதாவது உலகளாவிய வலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 கொண்டாடப்படுது. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க தானே, 3W போட்டிருக்குமே, WWW. அதுதான் நம்ம உலகத்தை இணைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இத யாரு உருவாக்குனா தெரியுமா? 1989 டிம் பெர்னர்ஸ் லீ என்பவரால உருவாக்கப்பட்டு 1991 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. எங்க அவர் பேரை ஒரு தடவை சொல்லுங்க பாக்கலாம்.
3: டிம் பெர்னர்ஸ் லீ.
2: கரெக்ட்.
3: WWW இதோட நோக்கம் என்னக்கா?
2: எளிய பக்கங்களா தொடங்கிய வலைதளம் மக்கள் எல்லோரும் தகவல்களை தெரிஞ்சுக்கிற விதமா மாறியிருக்கு. சமூக ஊடகங்கள் மற்றும் உலக

0: உலகளாவிய வணிக தளங்களா வளர்ந்து நம்மோட விரல் நுனியில அறிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கு.
1: அப்ப இன்டர்நெட் மாதிரியாக்கா?
0: இல்ல இல்ல, இன்டர்நெட்டுங்கிறது வேற. உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான கணினிகளை இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட்வேர் நெட்வொர்க் தான் இன்டர்நெட், அதாவது இணையம். WWW இணையத்தோட உதவியோட தகவல்களை பகிர பயன்படும் ஒரு சாஃப்ட்வேர் நெட்வொர்க். புரிஞ்சுதா?
1: ஓ, அப்படியாக்கா.
0: தகவல் தொடர்பு, தகவல் பகிர்வு மற்றும் அணுகல் வழிமுறைகள்ல புரட்சியை ஏற்படுத்தியதன் மூலம் WWW நமது வாழ்க்கையே முற்றிலுமா மாத்திருச்சு. உலகத்தை இணைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும் வேர்ல்டு வைடு வெப்டேவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே?
1: தெரிஞ்சுக்கிட்டோங்கக்கா.
0: மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். ஓகே, பை பை.
1: ஓகேக்கா.
0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் படபடவென பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்க துடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் மலர்ந்தது மணி மலர்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நவட்டிச்சேஃபிம் ரெயின்போ 1.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசைத்துறல் தாங்க. இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? திருவெரும்பூர் அரசன்குடியிலேருந்து அமலதாஸ் மான்சிங் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தாருக்கும் முதற்கு நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்ற வாரம் 27ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை 8:30 to 9 வரை மாயத்தோண்டில் எனும் மேடை நாடகம் ஒளிபரப்பு செய்தீர்கள். அதில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லி நாடகத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நாம் பேராசை கொள்வது பெரும் நஷ்டம் என்பதை இந்த மேடை நாடகத்தின் மூலமாக சிறப்பாக விளக்கியிருந்தீர்கள். மேலும் மாயத்தோண்டில் மேடை நாடகத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவா, கணேசன், வளர்மதி, அப்பா, வினோத் இப்படி அந்த கேரக்டரோட பேரெல்லாம் எழுதி நாடகம் மிகவும் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த கடிதத்தை அமலதாஸ் மான்சிங் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூர் நம்பர் 2 FM ரெயின்போ 102.1.

கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம டிஜேஎஃப்எம் ரெயின்போ 102.1ல. அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேங்க. இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, அதுலயும் கண்ணுக்கே தெரியாத பல உயிரினங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் உயிரினங்கள்

கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மறைஞ்சிருக்கும். அப்படி சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு நாளில் 22 மணி நேரம் 22 மணி நேரம் தூங்குற உயிரினம் எது தெரியுமாங்க? பொதுவாக மனிதனுக்கு எப்படி தூக்கம் வருமோ அதே மாதிரி மற்ற உயிரினங்களுக்கும் தூக்கம் வரும். இங்க பாருங்க, இவங்க தாங்க கோலா கரடி தாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 18 மணி நேரத்தில் இருந்து 22 மணி நேரம் வரை தூங்குறாங்க. இதுக்கு காரணம் சோம்பேறித்தனம்லாம் இல்லைங்க, அவங்களோட உணவு முறை அப்படின்னு சொல்றாங்க. நாமும் கூட கொஞ்சம் நம்மளோட ஃபுட் சிஸ்டம் மாத்தினா கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு தோணுது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூரில் நம்ம ரெயின்போ 102.1.

நகரம்னு சொல்லப்படுது. இங்க அய்யனார் சுனை, எட்டயபுரம், கழுகுமலை, வைணவ கோயில், குலசீகரப்பட்டினம், ஆதிச்சநல்லூர், நவகைலாயம் பார்க்க வேண்டிய இடங்களாக இருக்கு. தூத்துக்குடியில் தயாரிக்கப்படுற மேக்ரோனுங்கிற இனிப்பு ரொம்ப சுவையானது. பரோட்டாவில் விருதுநகருக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல நம்ம தூத்துக்குடி தாங்க இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தோறல் நம்ம ரெயின்போ 102.1.

கேட்டுட்ருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1ல். தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதனை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. இது முத்துநகர் உப்பு நகர்

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
6: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
5: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
10: இசை தூரல் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் சரியா 3:36 ஆகுதுங்க. ராஜஸ்தான் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி ராஜ்புத் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலப்பகுதியை ஆண்ட ராஜபுத்திரர்கள் வீர தீரத்துக்கு பெயர் பெற்றவர்கள். 1956 நவம்பர் 1 தனி மாநிலமானது ராஜஸ்தான். லூனி, சம்பல், பனாஸ், மகி, சபர்மதின்னு பல ஆறுகள் இங்கு ஓடுது. இந்தியாவின் முதல் அணுசோதனை நடைபெற்ற பொக்ரான் இங்கதான் இருக்கு. சுண்ணாம்புக்கள், ஆஸ்பெஸ்டாஸ், துத்தநாகம், மரகத கற்கள், வெள்ளி உற்பத்தி மாநிலமாகவும் இந்த ராஜஸ்தான் இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது இசை தூரல் ரெயின்போ 102.1.

இசை தூரல் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் வியப்பூட்டும் உடல் அமைப்புகளை கொண்டிருக்கும். மனிதர்களுக்கும் பெரும்பாலான உயிரினங்களுக்கும் விலங்குகளுக்கும் இதயம் நெஞ்சு பகுதியில் இல்லைன்னா உடல் பகுதியில் இருக்கும். ஆனால் இந்த ஒரு உயிரினத்திற்கு மட்டும் தலையில் இதயம் இருக்குதான். கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க யார் இது அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு அப்புறம் சொல்கிறேன். கேட்டுட்ருக்குறீங்க இது இசை தூரல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தோம், பேசிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எல்லாரும் இப்ப கூகுள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனாலும் கூட நான் சொல்றேங்க, அது என்னன்னா இறால் தாங்க. இறால் சிறிய நீர்வாழ் ஒட்டு மீன் அப்படின்னு சொல்றாங்க. 10 கால்கள் இருக்குமா? நான் எண்ணி பார்த்தது இல்லைங்க.

நாளைக்கு சண்டே, பல வீடுகளில் இவங்களோட வரவு இருக்கலாம். முடிஞ்சா எண்ணி பார்த்து நமக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க. பெண் இறால்கள் ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல மூன்று இதயங்களை கொண்ட கடல்வாழ் உயிரினம் ஆக்டோபஸ். இதோட தமிழ் பெயர் பீக்கணவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குங்க. கேட்டுட்ருக்குறீங்க இது இசைத்தூள் நம்ம டிசிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

எண்ணி பார்த்தது இல்லைங்க. நாளைக்கு சண்டே, பல வீடுகளில் இவங்களோட வரவு இருக்கலாம். முடிஞ்சா எண்ணி பார்த்து நமக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. பெண் இறால்கள் ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடும் அப்படின்னு சொல்றாங்க. இது போல மூன்று இதயங்களை கொண்ட கடல்வாழ் உயிரினம் ஆக்டோபஸ். இதோட தமிழ் பெயர் பீக்கணவாய் அப்படின்னு சொல்றாங்க. பேர் கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனால் நல்லா இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூள் நம்ம டிசிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல.
0: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான். அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
0: தந்தைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை தூரல். அடுத்ததா உங்களுக்காக வண்ணக்கோளங்கள் காத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு பொது அறிவு வினாக்களோட நாங்க இருக்கோம். பதில் சொல்ல நீங்க ரெடியா இருங்க. நேரம் 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக்.

பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் 12 திருமுறைகள் திருச்செந்தூர் தலப்புராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ்மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர், மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடைக்காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பாக 370,000 மின் இணைப்புகள் 1 வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகள் விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆடித்திருவாதிரை விழா முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான திருவாதிரை விழா சிறப்புடன் நடைபெற அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். விஜானி ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் செக் குடியரசின் ஜென் கும்ஸ்தட் தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

4:04 திருச்சி எஃப்எம் ரெயின் போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. வண்ண கோலங்கள் இன்னைக்கு பொது அறிவு கேள்விகள் தான் காத்திருக்கு உங்களுக்காக. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க தொட்டு வரலாம்னு சொல்லி 4:31 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 101 240 102 இந்த எண்கள் தான். கேள்விகள் வந்து எந்த துறை சார்ந்ததாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பதிலளிக்க தயாராக இருந்தீங்கன்னா பங்கேற்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்களை கேட்டு நினைச்சிருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: நாட்டின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு

0: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நாலு மணி பத்து நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 1.1 வண்ண கோலங்கள் தான் கேட்டுருக்கோம். என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நேர்கள் கூட சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். என்ன கேள்வி அது அப்படின்னு சொல்லுறீங்களா?
3: என்ன என்ன கேள்விகளோ அப்படிங்கறீங்களா?
2: என்ன என்ன கேள்விகளோ
3: நிகழ்ச்சியிலே
2: நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. லைட் அப்படி மதுரை கீதம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. இப்படிதான் நேர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன என்ன கேள்விகளோ அப்படின்ட்டு. என்ன கேள்வி? நிறைய கேள்வி இருக்கு,
3: நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம முன்னாலே சொல்லிட்டோம், எந்த துறை சார்ந்த கேள்வியா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இனிப்புல வரக்கூடிய முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்.
4: தீரநகர் நாகேந்திரன்.
2: ஐயா நலமா இருக்கீங்களா?
3: இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கறது உங்களுக்கான கேள்வி.
4: இந்தியாவினுடைய
3: முதல் குடியரசுத் தலைவர்,
4: பிரதம மந்திரி தெரியும், ஜவஹர்லால் நேரு. குடியரசுத் தலைவர் தெரியல சார், சாரி சார்.
3: ஜவஹர்லால் நேரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. முயற்சி இணைப்புல உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பினோட 246-102 240-102 இப்ப இணைப்புல யார் வராங்கன்னு கேட்போம். வணக்கம்.
5: மாலை
3: வணக்கம். யாரு?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். நிகழ்ச்சி ஆப்லே வரல, என்ன என்ன ப்ரோக்ராம் போயிட்டு?
3: வண்ணக்கோலங்கள் போயிட்டு இருக்குங்க ஐயா. வண்ணக்கோலங்களில் இன்னைக்கு பொது அறிவு கேள்விகளோட நம்ம விளையாடுவோம் இல்லையா. இன்னைக்கு பொது அறிவு கேள்வி முதல்ல என்ன கேட்டோம் அப்படின்னா வந்து இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம்.
5: டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
3: டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறது சரியான விடை தான். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சண்முகசுந்தரம் ஐயா. ஸோ நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி தான் எளிமையாக வேறு துறைகள் சார்ந்த கேள்விகளும் உங்களுக்காகவே காத்திருக்கு. பங்கேற்க நினைக்கிறவங்க தொட்டு வாங்க. கேட்டணிஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. பொது அறிவு கேள்விகளோடு இன்னைக்கு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. முதல் கேள்வி கேட்டோம், இரண்டாவது நேயர் அதற்கான விடையை சொன்னாங்க. இப்போ இணைப்பில் யார் வராங்க, அவங்ககிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அதுக்கு முன்னாடி கோபால், உங்களோட நண்பர்
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேட்கலாம்.
1: புலவர் கபிலர் உங்களுக்கு தெரியும்?
0: புலவர் கபிலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
1: கோபெருஞ்சோழன் உங்களோட நட்பு, இப்ப கோபால் நானு எங்களோட நட்பு, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அறிமுகம் ஐயாவுக்கும் ஒரு நட்பு இருப்பாங்க, அவங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி கபிலர் அவரோட நண்பர் யாரு தெரியுமா?
3: நினைக்கிறேன்
0: கேள்வி கேட்டிங்களா ராஜாமணிம்மா?
3: கேட்டேன், இருந்தாலும் அவ்வளவு அக்யூரேட்டான சொல்ற மாதிரி தெரியல. ஒரு அளவுக்கு சொல்றேன், கபிலருடைய நண்பர் வந்து பாரி.
0: கூடுதலா தகவலும் சொல்லிட்டு போயிருக்காங்க நேர்களே. நீங்களும் பங்கேற்கணும்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: வணக்கம்
2: வணக்கம்.
1: யாரா இருந்தாலும் கேள்வியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிப்புல வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
3: The person you are.
1: அவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க போல. சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்கள் தான் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த எண்களை தொட்டு வாங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கான பதில்களை சொல்லுங்க. இப்போ இனிப்புல யார் வராங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வாங்க. வணக்கம்.
1: அகழாய்வுகள் வந்து எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? புதுக்கோட்டை மாவட்டம் இல்லை, ஆனால் வந்து ஐயா பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து முயற்சி பண்ணதுக்காக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். இனிப்பில் உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வாங்க. நம்மளுடைய எண்கள் முன்னாலேயே சொன்னோம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்கம்மா?
0: செங்கலை
1: எங்கேருந்து பேசுறீங்க?
0: மணிமேகலை. செங்கலை அன்னபுரம் மணிமேகலை சார்.
1: மணிமேகலைம்மா, நிகழ்ச்சியில் கேள்வி, அந்த கேள்வி கேட்டிங்களா?
0: சிவகங்கை, சிவகங்கை மாவட்டம் சார்.
1: சிவகங்கை மாவட்டம். சிறப்புமா, சிறப்பு. சரியான விடை. நன்றி. இணைப்பு.
2: நன்றி நன்றி நன்றி.
1: அதாவது முதல் நேயர் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை வந்து அடுத்து வரவங்க டக்குன்னு பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் பங்கேற்க தொட்டு வாங்க. எண்களை இப்போ பாடல் வருது, கேட்டு நினைச்சிருங்க.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதார். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
4: பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
3: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
0: வண்டகுளங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல இப்ப ஒரு நேயர் இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
8: யார் பேசுறீங்க? இங்க இருந்து பேசுறீங்க?
7: கரூர் மாவட்டம் குளித்தலை சண்முகசுந்தரம்.
8: சண்முகசுந்தரம் ஐயா, உங்களுக்கான கேள்வி,
0: இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யார்?
8: இந்தியாவின்
0: இரும்பு மனிதர்
8: சர்தார் வல்லபாய் பட்டேல். திரும்பவும் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லட்டும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது சரியான விடைதான். நேர்களே, நீங்களும் பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 முன்னிணைப்பெண்ணோட 246-101, 240-101 இப்ப இணைப்புல யார் வராங்கன்னு கேட்போம். வணக்கம்.
0: வணக்கம்.
8: வணக்கம். சரிங்க. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமாங்க ஐயா?
7: சரிங்க ஐயா.
0: உலகின் மிகப்பெரிய கடல் எது?
8: உலகிலேயே மிகப்பெரிய கடல்?
7: ஐரோப்பா கடல்.
0: ஐரோப்பா கடலா? அப்படியா? சரி, அது சரிதான்.
8: அடுத்து வரக்கூடிய நேயர் வந்து அதுக்கு சரியா விடை சொல்றாரா அப்படின்னு பார்த்தலாம்.
0: வாங்க. வணக்கம்.
8: இருங்க இருங்க, நாங்க எங்க கொஞ்சம் நேரம் வேணும்ல அப்படின்னு நினைப்பாங்க போல. வணக்கம். நேயர்கள் வந்து இப்பதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அல்லது பதில் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ பங்கேற்கக்கூடிய நேயர்கள் தொட்டு வரலாம், இப்படி தெரிஞ்சவங்க தொட்டு வரலாம். இனிப்பில் வரக்கூடியவங்க வணக்கம்.
9: வணக்கம்
0: சார். வணக்கம்.
9: அப்துல் குத்தூஸ்.
8: அப்துல் குத்தூஸ்யா, கேள்வி கேட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
9: கேட்க சார், கேளுங்க, சொல்லுங்க சார்.
0: உலகின் மிகப்பெரிய கடல் எது?
8: நிகழ்ச்சியில பங்கெடுத்து விடை சொல்லலாம். ஒரு பாடல் வருது, நிகழ்ச்சியை கேட்டுங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 4:37 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி FM ரெயின்போ 1.1 வண்ண கோலங்கள் தான். இன்னைக்கு பொது அறிவு கேள்விகள் கேட்டாச்சு. ஏற்கனவே கேள்வி கேட்டோம், ஒன்னு என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லி
3: நீங்க தான் கேட்டீங்க, உலகின் மிகப்பெரிய கடல் எது அப்படின்னு
2: சொல்லி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல இப்ப ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க யாரு? வாங்க, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
4: அங்கேயிருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம்.
2: எப்படிமா இருக்கிறீங்க?
3: அடுத்து வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பாத்துருவோம். வணக்கம். வணக்கம். இனிய மாலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கருமண்டபம் தெற்கு தெரு வேளாயுதம் திரவிய மலர்.
3: சிறப்புங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
5: இந்த பசிபிக் பெருங்கடல் தான் சொல்ல வந்தேன்.
3: உங்களுக்கு முன்னால அவங்க உந்திட்டாங்க, அங்கே இருக்க நியமம் வந்து சொல்லிட்டாங்க. நீங்க இந்த கேள்வி முயற்சி பண்ணி பாருங்க. சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்ல, அவர் யார்?
5: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
3: சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுபவர். நன்றிங்க, நன்றிங்க. கமல் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, சுங்கம் தவிர்த்த சோழன் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விடை தெரிஞ்சவங்க வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில பங்கு எடுத்துட்டு பதில் சொல்லுங்க. சொல்லி 4-3-1 முன் இணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்கள் தான் உங்களுக்காக காத்திருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தமிழகத்தின் துபாய், திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. கேள்விகள் நாங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி பொது அறிவு கேள்விகளோடு வந்த கோலங்கள் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் யார் வராங்க? வணக்கம். குட் ஈவினிங். உங்களுக்கும் எத்தனாவது படிக்கிறீங்க
1: விசாகன்?
0: ஃபர்ஸ்ட் பி படிக்கிறீங்களா?
2: நான் ஃபர்ஸ்ட் ஏ படிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சி தானே கோபால்?
0: ஆமா. இல்ல நான் யுகேஜி தான் படிக்கிறேன்.
2: யுகேஜி தானா? நானா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான்.
0: ஆனா இங்க கேள்வி நாங்க நீங்க பொது அறிவு கேள்வி கேட்டோமே, பதில் கண்டுபிடிச்சிங்களா நீங்க?
2: என்ன கேள்வியா? சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். விசாகனுக்கு தெரியுமா? ஐயோ, எங்க சொல்லுங்க பாக்கலாம்.
0: அதற்கான சரியான விடை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு கேப்போம். சோ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஸோ விடை தெரிஞ்சவங்க தொட்டு வரலாம் சொல்லி 431 முன்னிணைப்பெண்ணோட 246 201 240 201. வணக்கம்
3: சார். கோவிந்தராஜன், திருச்சி கண்டோன்மெண்ட்.
0: சொல்லுங்க ஐயா கோவிந்தராஜன். ஐயா விடை கேள்வி கேட்டீங்களா?
3: ராஜேந்திர சோழன்.
0: இல்லை, சரியான விடை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், முடியலன்னா நிகழ்ச்சியினுடைய நிறைவில் நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பாக. ஸோ நேயர்களே கேட்டடைஞ்சிருங்க வந்த கோலங்கள்.

0: நடராஜன்ங்க
1: முதல்ல நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்கய்யா, அதுக்கான விடை தெரியுமாங்கய்யா? சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படி அழைக்கப்படுவார்.
0: ஆமா கேட்டீங்க,
1: அதுக்கான விடை தெரியுமாங்கய்யா?
0: சொல்லுங்களா?
1: சொல்லுங்க.
0: அவர் தான் குலோத்துங்க சோழன்.
1: சிறப்பு சிறப்புங்கய்யா. முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறது தான் சரியான விடை.
0: ஆமா, மூன்று குலோத்துங்க வந்துருக்காங்க, அதுல முதலாம் குலோத்துங்க சோழன். அவரு அவரை பற்றி கூடுதலா ஒரு செய்தி சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்கய்யா, சொல்லுங்க.
0: அவர் வந்து ராஜேந்திர சோழனின் மகள் வழி பேரன் ஆவார்.
1: ஆமா, அவங்க அப்பா வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா. சரியான விடை சொன்னீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கீங்களா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எங்கள் தான் இணைப்புல வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: சூரிய
1: குடும்பத்துல மிகப்பெரிய கிரகம் எது? சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய கிரகம், சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, கோள்கள் இருக்குல்ல, அதுல மிகப்பெரிய கோள் எது?
3: மிகப்பெரிய கோள்.
1: இணைப்புல இருக்கீங்களா ஐயா? நன்றி நன்றி.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

நாக்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5000 மேற்பட்ட ஆடை தயாரிப்பு மற்றும் தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் மின்சார பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றார். இந்நிகழ்வில் 12 பயனாளிகளுக்கு 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு மானிய கடனுதவிக்கான ஒப்புதல் ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவேரியில் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இத்தண்ணீர் நாளை இரவு தமிழகம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ எடை பிரிவில் ஜாஸ்மின் மற்றும் 54 கிலோ எடை பிரிவில் பிரீத்தி பவார் ஆகியோர் தங்கம் வென்றுள்ளனர். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் 16.58 மீட்டர் தாண்டி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதனிடையே 54 கிலோ எடை பிரிவில் குத்துச்சண்டையில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற பிரீத்தி பவாருக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டேவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுவரை 7 தங்கம், 13 வெள்ளி, 7 வெண்கலம் என 27 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அனைவரையும் ஆர்ப்பரிக்கும் இசையால் ஈர்த்து உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வலம் வரவிருக்கிறது ஆரவாரம். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 6:03.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்கள்லேயும் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருது. ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் தமிழ் விவசாய சிறப்பையும் பாரம்பரியத்தையும் காக்கும் நோக்கத்தில் ஆடி மாதம் காய்கறி விதைகள் விதைப்புக்கு ஏற்ற மாதமாக இருப்பதாலும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் மூலமாக ஆடிப்பட்ட காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை மற்றும் கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடையில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே விவசாயிகளும் பொதுமக்களும் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்டு இருக்கோம் ஆரவாரம்.

0: ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை சிறு வயசுல இருந்தே பழக்கப்படுத்திருந்தோங்க, அப்பதான் அத உங்களுக்கு வழக்கமா மாறுங்க. திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்,
1: உணவு பொருட்கள்ல தரம் மற்றும் எடை அதிகரிப்பதற்காக அவற்றுடன் தரம் குறைந்த அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை சேர்ப்பதனாலதான் நம்ம உணவு கலப்படம்னு சொல்றோம். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பால், பாலோட தண்ணி கலப்பாங்க, அப்புறம் யூரியா கலப்பாங்க, ஸ்டார்ச் கலப்பாங்க. இந்த தண்ணி, யூரியா, ஸ்டார்ச் இதெல்லாம் கலக்கிறதுனால பாலோட அடர்த்தியும் அதோட அளவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகும். சோ அப்ப வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். சோ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச், ஸ்டார்ச் சோதனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்ல சில துளி அயோடின் கலக்கிறதுனால பால் நிறம் வந்து நீல நிறமாக மாறுனுச்சு அப்படின்னா அதுல வந்து ஸ்டார்ச் கலந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டார்ச் கலப்பதனால பாலோட அடர்த்தி வந்து அதிகமா நம்மளுக்கு தெரியும். அப்புறம் டிட்டர்ஜென்ட், டிட்டர்ஜென்ட்டை வந்து பால்ல கலந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க பால்ல வந்து நல்லா ஆத்தும் போது அதிகமான நுரை தென்பட்டுச்சு அப்படின்னாலே அதுல வந்து டிட்டர்ஜென்ட் சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து சமையல் எண்ணெய் மற்றும் நெய், இதுல வந்து அர்ஜிமோன் எண்ணெய், வனஸ்பதி இல்லைன்னா ஸ்டார்ச் இதை வந்து கலப்படமா வச்சிருக்காங்க. இந்த அர்ஜிமோன் எண்ணெய், வனஸ்பதி, ஸ்டார்ச் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெய்யை வந்து உருளைக்கிழங்களை வந்து மேல தடவிட்டு அதுல வந்து அயோடின் உப்பை வந்து ஆட் பண்ணும் போது அது நீல நிறமா மாறுனுச்சு அப்படின்னா அதுல வந்து ஸ்டார்ச் இல்லைன்னா வனஸ்பதி வந்து கலப்படம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு சோதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் எண்ணெயை வந்து நம்ம உள்ளங்கள்ல வச்சு தேய்ச்சோம்னா அது உடனடியா வந்து உருகினுச்சு அப்படின்னா அது சுத்தமான எண்ணெய்னு அர்த்தம். ரொம்ப கெட்டியா மாறுனுச்சு அப்படின்னா அதுல கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து மசாலா பொருட்கள், மசாலா பொருட்கள்ல மஞ்சள் தூள்ல வந்து மெட்டானிக் மஞ்சள், அது வந்து ஒரு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணி, அந்த கெமிக்கலை வந்து கலக்கிறதுனால மஞ்சள் தூள் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எல்லோ கலர்ல கிடைக்கிறதுனால சுத்தமான மஞ்சள் நினைச்சு நம்ம வந்து அதை வந்து வாங்கிடுறோம். ஆனா அதுல வந்து மெட்டானிக் மஞ்சள்னு கெமிக்கலை வந்து ஆட் பண்றதுனால அது நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான மஞ்சள் தூள் மாதிரி நம்மளுக்கு வந்து அது தெரியும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூளோட ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து சேர்ப்பதனால் அது வந்து ஒரு மாதிரி பிங்க் நிறமா மாறும். அந்த பிங்க் நிறமா மாறுனுச்சு அப்படின்னாலே அது வந்து கலப்படமான மஞ்சள் தான். இன்னொன்னு பப்பாளி விதை, மிளகோட பப்பாளி விதைகளை வந்து கலப்பதனால வியாபாரிகளுக்கு அதிகமான பணம் ஈட்டுறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். இதை நம்ம எப்படி வந்து கண்டறியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகை வாங்கிட்டு வந்தோன்ன நம்ம மிளகை தண்ணியில போட்டாலே பப்பாளி விதைகள் வந்து மேல மிதக்க ஆரம்பிச்சிடும், மிளகு வந்து கொஞ்சம் அடர்த்தியா இருக்கனால கீழே போயிடும். சோ அந்த மேல இருக்கிற அந்த மிளகு மாதிரி இருக்கிற பப்பாளி விதைகள் வந்து நம்ம ஈஸியா கண்டறிந்துடலாம். அப்புறம் நம்ம தேன் வாங்குறது, தேன் வாங்கும் போது வெள்ளம் சக்கரப்பாக வந்து ஈஸியா கலந்துறனால நம்மளுக்கு எது ஒரிஜினல் தேனு எது வந்து கலப்படமான தேனுன்றத வந்து நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேனை நம்ம வந்து ஒரு கரடி டம்ளர்ல தண்ணியில வந்து நம்ம ஊத்தும் போது ஒரிஜினல் தேன் வந்து கீழே வந்து படிந்து விடும், சீக்கிரமா அது வந்து கரையாது. ஆனா சக்கரைப்பாகு கலந்துருக்குறோம் அதை வந்து ஊத்துறோம் அப்படின்னா அது வந்து ஈஸியா தண்ணி கூட சேர்ந்து கரைஞ்சிரும். சோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து உண்மையான தேனா இல்ல கலப்படமான தேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்க்கரையில வந்து சுண்ணாம்புத்தூள் அல்லது யூரியா வந்து ஆட் பண்றாங்க. இந்த சர்க்கரை தண்ணீர்ல நீங்க கலந்தீங்க அப்படின்னா அதுல அம்மோனியா ஸ்மெல்லோ இல்ல யூரியா ஸ்மெல்லோ வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கலப்படமான சர்க்கரை தூள் தான்.
0: உணவுல செய்யப்படுற கலப்படங்களை பத்தியும் அதை எப்படி கண்டறியலாம்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
2: தேசிய வானொலி அலைவரிசைகள்ல அறவாரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெறக்கூடிய ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் குடும்ப அட்டைகளில் அனைத்து பயனாளிகளும் கைவிரல் ரேகை பதிவு செய்யக்கூடிய இகேஒய்சி பதிவுகளை 100% நிறைவு செய்யும் பொருட்டு நாளை அனைத்து நியாய விலை கடைகளிலையும் சிறப்பு முகாம் நடத்தப்படவிருக்கு. இதனால் அரசின் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளிலையும் விரல் ரேகை பதிவு செய்யாதவங்க விரல் ரேகை பதிவினை விடுதலின்றி முழுமையாக பதிவு செய்யுமாறு தஞ்சாவூர் மாவட்டம்

நஞ்சில்லா விவசாயம் மூலம் பசுமை தங்கம், இதர உணவு தயாரிப்பு தொழில் வாய்ப்புகள், பல பயிர் சாகுபடியில் எண்ணெய், பருப்பு, நறுமணப் பொருட்கள், அரிசி, சிறுதானியங்கள், மூலிகைகள், பனைப்பொருட்கள், தேன், துணைப் பொருட்கள், இணை உணவுகள் மற்றும் அனைத்து வீட்டு

தேவைகளுக்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கண்காட்சி, விற்பனை மையங்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் வரை முழுமையான வணிக வழிகாட்டுதல் இன்றும் நாளையும் காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை திருச்சி எழில் நகர் பிஹெச்இஎல் ஹாலில் நடைபெறுகிறது. அனைவரும் பங்கேற்று பயன்பெறலாம். இணைந்திருக்கிறோம் ஆரவாரம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் அலைவரிசைகளோடு.
1: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்குத்தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். 1892 அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு 1,09,019 ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்குத்தொகையை கூடுதல் நிதியாக இன்று விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்படவுள்ள நிலையில் முன்கூட்டியே இதனை இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துக்கு 19,208 ரூபாயும், பீகாருக்கு 10,845 ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 8,010 ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இ-KYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 $1.5 trillion அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார்.
1: இப்போ நம்மளோட விஷன் வந்து என்னன்னா 2036 நம்மளோட விஷன் வந்து அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் MSME டிபார்ட்மெண்ட்டோட வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் வந்து நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகள் செயல்பாடு அதுக்கான சப்சிடிஸ் ஸ்கீம்ஸ் லோன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆண்டர்பிரஸ் போய் சேர்ற மாதிரி அந்த பெனிஃபிஷியரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை அடிப்படை விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
0: தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக கூறினார். அம்மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து

0: வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து உபரி நீராக வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடுத்த 2 நாட்களில் இந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 3,59,00,000 ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன்களை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழித் தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அலுவலர்களிடம் தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மினும் தங்கப்பதக்கம் வென்றனர். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடுமணி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுபம் ஜூயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சொல்லித்தரும்.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி.
2: ஈரோடு திண்டலில் உள்ள குதிரையேற்ற பயிற்சி மைய மாணவர்கள் கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்த தேசிய அளவிலான போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். டிரஸ்ட் டெஸ்ட் போட்டியின் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் மாணவன் அகன் முதலிடம் பெற்று தேசிய சாம்பியன் பட்டம் வென்றார். அதே பிரிவில் அன்வி 2வது இடத்தையும் யாரா அஸ்மின் 3வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர். அனைத்து வயதினருக்குமான டிரஸ்ட் டெஸ்ட் பிரிவில் மாணவன் கார்வேந்தன் 7வது இடத்தையும், குழந்தைகளுக்கான போட்டியில் ரிதன் 4வது இடத்தையும், தீரா 6வது இடத்தையும் பிடித்தனர். இதுகுறித்து பயிற்சியாளர் ராஜா கூறியில், சிறு வயதிலேயே மாணவர்கள் குதிரையேற்ற விளையாட்டில் ஆர்வத்துடன்

0: பங்கேற்று தேசிய அளவில் வெற்றி பெறுவது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் பயிற்சியாளர்களின் அர்ப்பணிப்பானது, பயிற்சியும் பெற்றோரின் ஒத்துழைப்புமே இந்த வெற்றிக்கு காரணம் என கூறி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். குதிரை ஏற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவனின் பெற்றோர் நித்யா கூறுகையில்,
1: ஆல் இண்டியா லெவல்ல ஹார்ஸ் ரைடிங் காம்படிஷன் நடந்துச்சு. ஹூவர்ஸ் ஸ்பிரிண்ட்னு காம்படிஷன் பேரு. ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 3 டிஃபரண்ட் கேட்டகரிஸ்ல அண்டர் 10 ட்ராட் டெஸ்ட்ல கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸ் வந்து ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணாங்க. இந்த காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 1 இயரா போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்பிடண்டா இங்க ரைட் பண்றாங்க. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சஸ் தான் வந்து அந்த கிரெடிட் போய் சேரும். ஹார்ஸ் ரைடிங் ரைட் பண்றதை விட இட் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸசைஸ். 1 hour எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக பண்றதுன்னா வந்து அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் காஃப் அண்ட் கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ எவ்ரிடே பாத்தீங்கன்னா 1 hour எக்ஸசைஸ் அண்ட் 45 minutes ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஆர்கனைஸ்டா இங்க வந்து பண்றாங்க. பயங்கர டிசிப்ளின் வேணும் இந்த ஹார்ஸ் ரைடிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. கார்வேந்தன் என்னோட சன் பேரு. He participated in a trot test open category and he secured 7th place.
0: ஈரோட்டில் உள்ள ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்னாலஜி ட்ரைனிங் சென்டர் திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் சார்பில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் 3rd முதல் ஆகஸ்ட் மாதம் 12th வரை 10 நாட்களுக்கு பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் தங்கத்தின் விலை கணக்கிடும் முறை, கொள்முதல் செய்யும் முறை, உரைகளில் தங்கத்தின் தரம் அறிதல், கடன் தொகை வழங்கும் முறை, ஹால்மார்க் தரம் அறியும் விதங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பயிற்சியில் 18 வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலாரும் கலந்து கொள்ளலாம். வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடித்தவர்கள் தேசிய கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நகை அடகு நிதி நிறுவனங்களிலும் நகை மதிப்பீட்டாளராகவும் பணியில் சேரலாம். பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் 3 ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ, முகவரி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், பயிற்சி கட்டணம் ₹8,500 செலுத்த வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு 9443728438 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் விலாமுண்டி வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் நடமாடுகின்றன. இந்த வனப்பகுதி வழியாக சத்தியமங்கலம் பவானிசாகர் மேட்டுப்பாளையம் சாலை அமைந்துள்ளது. பெரிய கள்ளிப்பட்டி காவல் சோதனை சாவடி அருகே வனப்பகுதியொட்டி நெடுஞ்சாலை ஓரத்தில் தற்காலிக பழக்கடைகள், மீன் இறைச்சி கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் மக்னா யானை பழக்கடைக்குள் புகுந்து அங்கிருந்த பழங்களை தின்றுவிட்டு கடையை சூறையாடியது. இதைத் தொடர்ந்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளையும் துரத்தியது. இதனால் வாகனத்தில் சென்றவர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த விலாமுண்டி வனத்துறையினர் மக்னா யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். வனத்துறை அதிகாரி சுரேஷ் இதுகுறித்து கூறுகையில், வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ளதால் வனப்பகுதியையொட்டி சாலையோரம் கடைகளை அமைக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளோம். ஆனால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என தெரிவிக்கின்றனர். யானை உள்ளிட்ட விலங்குகளால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே வனப்பகுதி சாலையோர கடைகளை அமைத்தால் சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள்

0: நாட்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், இளையோர் மணமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
1: நாளைக்கு புதுசா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் வந்து 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள், 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமையில நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் வந்து கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன், இந்த மாதிரி வேரியஸான பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க வந்து அதுல யூத் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றதை வந்து நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இ பிளெஜ், ஸோ ஆன்லைன்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே.
0: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை, எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராம ராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லோக் மானிய திலக் தேசிய விருதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கவுள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962 ஆம் ஆண்டு இந்தியா

சீனா போருக்குப் பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 ஆண்டில் மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஒருவர் உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வரை 5 கோடியே 90 லட்சம் பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்படவுள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 1000கணக்கானோர் பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கேர்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மிக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும், செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25, 40 நொடி. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். பலத்த காற்று பற்றிய எச்சரிக்கை வாழை, பப்பாளி, முருங்கை செடிகளுக்கானது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த

காற்றும் வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும். கொடிவகை பயிர்கள். கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும் போதுமான முட்டுக்களை கொடுக்கவும். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். உளுந்து பயிரில் இலைவழி நுண்ணூட்டம் தெளிப்பது நல்ல பலன் கிடைக்கும். இலைவழி நுண்ணூட்டமாக 1 லிட்டர் தண்ணீரில் 40 மில்லிகிராம் NAA, 100 மில்லிகிராம் சாலிசிலிக் அமிலம் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒருமுறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும். நெல் தரிசு பயிர் வகை பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் DAP பூக்கும் தருணத்தில்

ஒரு லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் டிஏபி பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும். மானாவாரி இரவை பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் டிஏபி அல்லது 20 கிராம் யூரியா கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் மற்றும் 15 நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும். மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மிளகாய் உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும். மிளகாய் சாகுபடி செய்ய தயாராகும் விவசாயிகள் மிளகாய் விதைகளை அவசியம் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை மூலம் பரவும் நுனி கருகல் நோய், பழம் அழுகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 10 கிராம் ட்ரைகோடெர்மா விரடி மற்றும் 10 கிராம் சூடோமோனாஸ் ப்ளூரசன்ஸ் வீதம் கலந்து 24 மணி நேரம் வைத்து விதைக்க வேண்டும். தக்காளி தக்காளி பயிரில் தேமல் நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோயின் அறிகுறியாக தாவரத்தில் வெளிர் பச்சை புள்ளி அமைப்புடனும் மேலும் இளம் இலைகள் வெயில் நாட்களில் வாடத் தொடங்கும். பாதிக்கப்பட்ட தாவரம் வளர்ச்சி குன்றி வெளிர் பச்சை நிறமாக காணப்படும். விதைகளை விதைப்பதற்கு 1 நாள் முன்பு 1 லிட்டர் தண்ணீருக்கு 90 கிராம் ட்ரைசோடியம் பாஸ்பேட் கரைசலில் ஊற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர்த்த வேண்டும். பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடவிற்கு பயன்படுத்தக்கூடாது. புகையிலை, உருளைக்கிழங்கு, மிளகாய், குடைமிளகாய், கத்தரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்த வேண்டும். கால்நடைகளுக்கானது, விவசாயிகள் தங்கள் செம்மறி ஆடுகளை கோமாரி நோயிலிருந்து காப்பாற்ற தங்களின் ஆடுகளுக்கு 2.5 மாத வயதில் கோமாரி நோய்க்கான முதல் தடுப்பூசியையும் பின்பு ஒவ்வொரு 6 மாதத்திற்கு 1 முறை என தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது.

0: இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
3: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
2: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
3: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று சுயசார்பு வேளாண் கார்டு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பி சுந்தரராஜ் அவர்கள்.
4: நடக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு, செத்த தோட்டத்து வரைக்கும் வந்து விட்டுட்டு போறியாப்பா.
5: சரியாத்தா? கையில இருக்கிற பைய குடு, நான் முன்னாடி வச்சுக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா உட்காந்துக்க.
4: சரிப்பா சரிப்பா, போலாம் போ.
5: ஏன் அத்தா, உன்னாலதான் முடியலையே, யாரையாவது கூட கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே?
4: என்னப்பா பண்றது, கூட யாரும் இல்ல, புள்ளைங்கள வெளியூர்ல கட்டி கொடுத்துட்டேன். மாசம் ஒருக்க வந்து பாத்துட்டு போவாக.
5: ஓஹோ.

0: நாளைக்கு எல்லாம் ஊர்ல இருந்து வராக, ஆடி 18 வருது இல்ல.
1: அப்போ ஜாலிதான் சொல்லு ஆத்தாவுக்கு.
0: ராசா, 1000 இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், ஜாலி, நிம்மதி எல்லாம் இந்த காடு, தோட்டம், வய, வாக்கா, வரப்பு
1: இதுதான்.
0: நிறுத்துப்பா நிறுத்துப்பா தம்பி, இங்கதான் இங்கதான்.
1: ஆஹா ஆத்தா, கிட்டத்தட்ட 2 ஏக்கர் இருக்கும் போலயே. நெல்லு, கடலை, தென்னை, எலுமிச்ச, கண்ணு கட்டுற வரைக்கும் நல்லா பசுமையா சூப்பரா இருக்கே ஆத்தா.
0: சரி ராசா, வா இப்படி நிழல்ல உட்காரு, இதா வாரேன். இந்தா பார்த்தா தண்ணி.
1: தேங்க்ஸ் ஆத்தா, தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கே.
0: ஆமா இருக்காதா, இந்த மண்ணு வளமானது, அதனாலதான் தண்ணியும் தரமானதா இருக்கு.
1: அப்போ கெமிக்கல், அதாவது ரசாயன உரம் போடாம தான் விவசாயம் பண்றியாதா?
0: ஆமா, இயற்கை எருக்களை பக்கத்து வீட்டு மாடசாமி கிட்ட வாங்கி போட்டுக்குவேன், அதுக்குத்தான் கொஞ்சம் செலவாகுது எனக்கு.
1: ஆத்தா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா?
0: என்ன தப்பிய?
1: சூப்பரான ஐடியா ஒன்னு செல்லுல பிளே பண்றேன், அத மட்டும் நீ இப்ப கேளு.
2: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விவசாயியுமே கிட்டத்தட்ட ஒரு விஞ்ஞானி மாதிரி தான். அவங்களுக்கான தொழில்நுட்பத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்தந்த பகுதிக்கேற்ற, மண்ணுக்கேற்ற, அவங்க சூழலுக்கேற்ற, காலச்சூழலுக்கேற்ற மாதிரி எந்த விஷயங்களை செஞ்சா வெற்றி பெற முடியுமோ அதற்கான ஒவ்வொரு நுட்பங்களையும் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம புதுக்கோட்டை, கந்தரக்கோட்டை, அங்கே வந்து அவருக்கான ஒரு புது அமைப்போட, ஒரு தொழில்நுட்பத்தோட தனக்கான ஒரு உணவு காடை வந்து தானே உருவாக்கி அதன் மூலமாக ஒரு சுயசார்பு வேளாண்மையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சுந்தர்ராஜ்.
3: வணக்கம் சார்.
2: நீங்க வந்து தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. புதுக்கோட்டை, கந்தரக்கோட்டை இந்த பகுதி வந்து நல்ல செம்மண் பூமி, ஆனால் நல்ல வறட்சியான ஒரு பகுதி தான். தென்காசி வந்து நல்ல செழுமையா இருக்கக்கூடிய பகுதி. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த புதுக்கோட்டை பகுதிக்கு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சீங்க?
3: கந்தர்கோட்டை எங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூமி, நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கு.
2: வாட்டர் சோர்ஸ்னா தண்ணி வந்து நிலத்துல இருந்து எடுக்கிறது தானே?
3: ஆமா, நிலத்துல இருந்து எடுக்கிறோம். தண்ணி வற்றாம இருக்குதே, மத்த உப்பு தண்ணி நிறைய பாக்குறீங்க. கந்தர்கோட்டை போனீங்கன்னா நீங்க ஆர்வ வாட்டர் கூட தொத்துப்போம். போர்ல இருந்து இயற்கையா வர தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடியில் கொடுத்தா ரொம்ப நல்ல ஒரு குரோத், எதிர்பார்த்த கூட குரோத் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம கந்தர்கோட்டை உள்ள வந்தேன். முடியல அது. 3 நாள், 1-4 நாள், 5 நாளுக்கு இரிகேஷன் வந்தது. அப்போ அந்த டேப்பை வந்து நாங்கள் என்ன செய்தோம்னா இரிகேஷன் ட்ரிப்பாக மாற்றுதோம். அப்போ பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து டெய்லி பேஸில் வந்துச்சு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையுடைய ஆவரேஜ் 152 காய் ஒரு மரத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. எங்களுடைய டார்கெட் வந்து 152-200 ஆகும் எங்களுடைய டார்கெட். அதை நோக்கி ட்ராவல் போது ஃபர்ஸ்ட் இரிகேஷனை மாற்றுதோம்.
2: என்ன மாற்றினீங்க?
3: இரிகேஷனை இப்போ டேப் போட்டதை ட்ரிப்பாக மாற்றுதோம்.
2: சரி, இதெல்லாம் எந்த வருஷத்தில்?
3: நான் ஜாயின் பண்ண புதுசில் வச்சுங்க. அப்போ ட்ரிப்பாக மாற்றுதோம். இப்போ ட்ரிப்பாக மாற்றிட்டு அது ஒரு சிஸ்டம் வந்து டெய்லி இரிகேஷன் டெய்லி பேஸில் கொண்டுட்டோம். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பண்ணுறோம். ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுறோம். மேனுவலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா யூரியா பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் கொடுப்போம். அதே அடுத்த 100 வருஷம் சிங்கு, காப்பர், போரான், போராக்ஸ், சிங் எல்லாமே கொடுக்கும். அது தனியாக மைக்ரோண்டு கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு கொடுக்கும்போது நம்ம ஏதோ சூழ்நிலை ஆள் கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா நம்மளால பண்ண முடியல. அதை என்ன செய்யுதுன்னா ஃபெர்டிகேஷனை மாற்றுதோம். அப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 52 வாரம், அதில் 3 மாதம் நமக்கு வந்து மழையில் போயிடும். அப்ப நான் 12 கழிச்சு 40 வாரத்தை எடுத்துக்கிறோம். அந்த வாரத்துடைய முதல் நாள் வந்து யூரியா பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் நம்ம ட்ரிப் பெட்டிகேஷன் பண்றோம். அதே வாரத்துல சனிக்கிழமை மைக்ரோண்டே ட்ரிப் பண்றோம். பண்ணி நம்ம வந்து டெய்லி இரிகேஷன் ரெகுலரா நம்ம சிஸ்டம் படியே பண்ணிருக்கோம்.
2: சரி,
3: ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மணியர் ஒரு 9 பிட்டு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மரத்துக்கு 50 கிலோ தான் கொடுத்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 50 கிலோ வந்து நம்மளுக்கு 10 ஷார்டேஜா இருந்தது. அந்த 50 கிலோ என்னஞ்சுன்னா 100 கிலோ ஆக்குதோம். அப்ப அந்த 9 குழி பிட்டையும் திரும்ப 3 அடிங்க 9 அடியா மாத்துவோம். 9 அடியும் மாத்தி ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஜானி வரும், ரெண்டாவது லேயர் பிரஸ் மட்டு, மூணாவது கோழி வரும். இதை மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃபுல்லாக்கி மேலே மண்ணை கவர் பண்ணி அதை திரும்ப இரிகேட் பண்ணி 6 மாதம் ஜேசிபி வச்சு மிக்ஸ் பண்ணி 6 மாதம் கழித்து மக்குன பிறகு திரும்ப டிராக்டர் அள்ளி திரும்ப ஏரியா ஒவ்வொரு ரோட்லையும் கொட்டி அங்கிருந்து நம்ம ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணணும். அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு

0: இப்போ மண்புழு உரம் ரெண்டு செட்டு 60க்கு 20 செட்டு நீளத்தில் ரெண்டு செட்டை போடுறோம்.
1: சரி.
0: அது பார்த்தீங்கன்னா செட்டை போட்டுட்டு கீழே வந்து அதுக்கு ரைஸ் பண்ணி அதில் மட்டும் தென்னை உரி மட்டையை போட்டு அதுக்கு மேலே பச்சை சாணியை போட்டு இரிகேட் பண்ணி அந்த மண்புழு அறுவடை பண்ணி மறுபடியும் ஃபீல்டில் கொண்டு அப்ளை பண்ணுறோம்.
1: சரி.
0: எங்களுடைய 2011 எங்களுடைய ஆவரேஜ் இல்லை 228 காய் பெரு மரத்துக்கு எடுத்துட்டோம். பட் நாங்கள் வந்து நினைச்சது நம்ம நம்பர் மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் கூடுதல் கவனிக்கல.
1: ஓ, என்னென்ன செலவு அதிகமாச்சு உங்களுக்கு?
0: ஆமாம், இப்போ எல்லாமே கூட்டுறோம். சாணி வரும் 50 100 ஆக்கியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ ஒவ்வொரு இதுலேயும் வந்து காஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபெர்டிலைசர் காசு ஏறிட்டே போகுது, அது மாதிரி லேபர் காசும் ஏறிட்டு தான் போகுது. ஒரு விவசாயிக்கு என்னென்ன பவர்னு கேட்டீங்கன்னா, பவருங்கிறது அவரால் 24 ஒர்க் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது கடனை வாங்கி லோன் வாங்கி ஏதோ பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டே பவர் தான். மற்ற பவர்லாம் விவசாயிக்கு எதுவுமே கிடையாது. மற்ற வெளியே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேபர்டியோட சம்பளத்தையும் ஒர்க் பண்ண டைத்தை கண்ட்ரோல் பண்ண ஒரு விவசாயிக்கு இருக்கா? அது கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேட், எப்போ மழை வரும் வெயில் அடிக்க கண்ட்ரோல் போற விவசாயம்
1: முடியாது.
0: புரியுது? இன்புட் வேங்குது, இன்புட் வந்து எதா இருக்கலாம், அது ஆர்கானிக்கா இருக்கலாம், இன் ஆர்கானிக் இருக்கலாம், எதுவுமே உங்களுடைய கண்ட்ரோல கிடையாது. அந்த ரேட்டையும் அவைலபிலிட்டியும் கண்ட்ரோல் பண்ண நம்மகிட்ட கிடையாது, வெளியே இருக்கு. இவ்வளத்தையும் மீறி நீ ஒரு மரத்துக்கு 10 காய் உற்பத்தி பண்ணீங்கன்னா 1 ரூபாய் விற்க போற உங்ககிட்ட இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ மார்க்கெட் போறும் வெளியே தான் இருக்கு, சரிங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, செலவு குறைச்சா மட்டும்தான் நீங்க செய்ய முடியும். செலவு கூட்டி ஜெயிக்க முடியாது, எதுவுமே உங்களோட பவர் கிடையாது. அப்படி வரும்போதுதான் 2011 228 காய் எடுத்தாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு காய்க்கு 7 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துச்சு, சரிங்க. அதுல 4 ரூபா மட்டும் ஃபெர்டிலைசர் மட்டும் வந்துச்சு. மீதி 3 ரூபால 1 ரூபா ஹார்வெஸ்ட் ஆஜ் வந்துச்சு. மீதி 2 ரூபா வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மோட்டர் அதெல்லாம் இருக்கு, நம்ம எதுவும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 4 குறைக்கணும், அடுத்து வந்து 1 ரூபாயும் குறைக்கணும், அடுத்து 5 குறைக்கணும் எங்களுடைய டார்கெட். அப்போ இந்த 4 எப்படி குறைக்கிறது அப்படின்னு போகும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி சக்ஸஸாக மாற்றுறது. எனக்கு வந்து நான் ஒரு ஆர்கானிக் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸா, நம்ம படித்தது ஃபுல்லாக இன்ஆர்கானிக் படித்தோம், ஆர்கானிக் சார் சொல்கிறாங்களே எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நம்மளுக்கு வருமா வராதுன்னு எனக்கு பயங்கர குழப்பம். அப்போ நிறைய தடவை அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் எனக்கு வந்து என்ன இது பண்ணுறது, எனக்கு பயங்கர ரிலீவ் ஆயிருமா, அது மாதிரி நிறைய டவுட் இருந்தது. பிறகு ஒருத்தர் வந்து சம்பளம் கொடுத்து நமக்கு ஒன்று கற்றுக்க வாய்ப்பு கொடுக்காரு, ஏன் அதை விட்டு கொடுக்குறான்னு சொல்லி அன்றைக்கி நான் எடுத்து அது டாஸ்க்காக எடுத்துக்கிட்டேன். அப்படி பிறகு தான் நாங்கள் நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணோம், விசிட் பண்ணி நிறைய இடத்து பார்த்தோம். நமக்கு தேவையான செயல் நமக்கு அமையலை. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் போரூர்னு ஒரு இதில் அங்கே ஒரு குணசீர்னு ஒரு ஃபார்ம் இருந்தது, அந்த ஃபார்ம் விசிட் பண்ணோம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்தோம், அது நமக்கு ஒத்து வந்தது.
1: என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு அந்த ஃபார்மை பார்க்கும்போது ஒத்து வர்ற மாதிரி தோணுச்சு, இதெல்லாம் செய்யலாம்?
0: இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம்,
1: முழுசா ஆர்கானிக் தான் பண்றது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க.
0: அதாவது ஆர்கானிக் போனாதான் இது வழிங்கும் போது மாற்று கருத்து வந்தாச்சு.
1: சரி,
0: அந்த மாற்று கருத்துல ஆர்கானிக் ஃபார்ம்னு போனா திரும்ப ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் விசாரிச்சு பார்த்தா இதை விட 3 மடங்கு கூட இருக்கு
1: விலை, ரொம்ப ஜாஸ்தி
0: விலை ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அப்படி போகும்போது அவரு பார்க்கும் பாத்தீங்கன்னா காடு உருவாக்கமா ஒரு பிளானிங் பண்ணியிருந்தார்,
1: பொரு அந்த பகுதியிலே பண்ணியிருந்தாரு. எவ்வளவு பெரிய இடத்துல பண்ணியிருந்தாரு?
0: அது ஒரு 15 ஏக்கர். அதுல பாத்தீங்கன்னா நிறைய டிம்பர் வச்சிருந்தாரு, உள்ள ஜாதிக்கா வச்சிருந்தாரு, பாக்கு வச்சிருந்தாரு. பாக்கு எல்லாமே அப்ப பிளானிங் ஸ்டேஜ்ல இருந்தது.
1: சரி,
0: இப்ப நாங்க எப்படின்னா 100 ஏக்கர் தென்னை மரம்.
1: அப்ப பிளான்டிங் ஸ்டேஜ்ல தானே அது இருக்கு உங்களுக்கு? அது ஒரு பெரிய காடா இல்ல, பிளான்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு.
0: ஆமா, நிறைய, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாடல். இப்ப நாங்க நிறைய இடத்துல விசிட் பண்ணல, அவரு நிறைய செடி வச்சிருந்தார். இப்ப பயோடைவர்சிட்டி நிறைய பழங்கள் இருந்தது, தென்னை மரத்துக்குள்ள நிறைய இருந்தது.
1: தென்னை மரம் மெயின் கிராப்,
0: மெயின் கிராப். அப்ப அதுக்குள்ள நிறைய இருந்தது.
1: திட்டமே வந்து எப்படின்னா, இந்த மாதிரியான நம்ம ஒரு சுயசார்பு காடு ஒண்ணு உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு மெயின் கிராப் இருக்கும், அந்த மெயின் கிராப்பை சுத்தி மித்த கிராப், இதுதான் கான்செப்ட்.
0: ஆமா, கான்செப்ட். அப்போ வந்து நிறைய இடத்துல புட்டு புட்டா ஒரு சில ஐடியா இருந்தது. அப்போ நாங்க வெளியே வரும்போது தான் சுயசார்பு உணவு காடுகள் ஒரு இது ஆரம்பிச்சோம், அது நேச்சுரல் ஃபார்மிங். அதுல பாத்தீங்கன்னா 9 அடுக்குமுறை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றோம்.
1: 9 அடுக்குமுறை இதை வந்து நீங்களே அதுக்கப்புறம் தனியா செய்ய ஆரம்பிச்சீங்களா?
0: ஆமா, நாங்க எடுத்துக்கிட்டோம், அதை எடுத்துக்கிட்டு தனியா ஆரம்பிச்சோம். 9 அடுக்குமுறையில ஃபர்ஸ்ட் தென்னை மரம், பாக்கு, அடுத்து கீழே வந்து டிம்பர்.
1: பாக்கு வந்து எல்லா ஊருக்கும் செட் ஆகுமா?
0: எல்லா ஊருக்கும் செட் ஆகும், தண்ணி இருக்கணும், அவ்வளவுதான். பாக்க பொறுத்தவரை மெயினா
1: சீதோஷண நிலைன்றது
0: தண்ணி இருந்தா பாக்கு சூப்பரா வரும்.
1: டெம்பரேச்சர் ஜாஸ்தியானாலும் பரவாயில்லையா?
0: தண்ணி இருந்தா நீட்டா வந்துடும். இப்போ மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா இடங்களையும் வருது.
1: திருச்சியில எல்லாம் போடலாமா?
0: அழகா போடலாம்.
1: கரூர் இந்த பகுதிகளுக்கு
0: எல்லாமே போடலாம். தண்ணி வேணும், அவ்வளவுதான். தென்னையை விட அதிகமாக தண்ணி வேணும் பாக்குது. அப்போ தென்னமரம் பாக்கு ஃபர்ஸ்ட் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கொக்கோ இருக்கு. நாங்கள் 100 ஏக்கர் தென்னமரம், 100 ஏக்கர் கொக்கோ நம்மகிட்ட இருக்கு,
1: இங்கே கடந்தோட்டில்
0: இருக்கு. அப்போ அதில் எப்படி குடோ கடை மாற்று நம்மளுடைய ஐடியா.
1: ஆல்ரெடி நீங்கள் வச்ச அந்த தென்னமரம் எத்தனை வருஷம் தென்னமரம்?
0: அது ஒரு 20 வருஷம் மரம் வச்சுங்க.
1: சரி, கொக்கோ வச்சு
0: 1.5 இயர்ஸ் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடை மாற்றம் எல்லாமே இருளிங்க வந்துச்சு. கொக்கோ பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அறுவடை. பட் கொக்கோ நம்ம அறுவடை பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா 2 லேயர் நம்ம டிம்பர்.
1: கொக்கோ வந்து அந்த நிறுவனங்களே வாங்கிட்டு போயிடுதுங்களா?
0: அவங்க வந்து கட்பரிக்காரங்க, அவங்க நம்ம ஒரு பைபேக்ல அரைஞ்சு வாங்கிடுவாங்க, பிரச்சனை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா 3வது லேயர் பாத்தீங்கன்னா நம்ம பாக்கல மிளகு நடுறோம்.
1: மிளகு என்ன ரகம்?
0: மிளகு வந்து பன்னியூர்ல 5-6 நல்லா இருக்கு, 1 நல்லா இருக்கு.

0: கரிமுண்டா, காவேரி, வெஸ்ட்டு நாலஞ்சு நல்லா இருக்கு.
1: அதாவது
0: நம்ம ஏரியா
1: சமவெளி பகுதியில்
0: சமவெளி
1: போடணும்.
0: பகுதியில் நல்லா இருக்கும். கரிமுண்டா சூப்பராக இருக்கும், சின்னதாக இருக்கும். பட் பன்னீரகம் எடுத்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும் பிரச்சனை.
1: மிளகோட சுவை அந்த காரம்லாம் கரெக்டாக
0: எல்லாமே
1: இருக்கும்.
0: இதை விட காரம் அதிகமாக தான் இருக்கும் சமவெளியில், அது நல்லா இருக்கும். நம்ம வந்து இப்போ நடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இங்கே மாறிடும். இப்போ நம்ம அடுக்குமுறை வசதியில் போகும்போது
1: என்ன
0: இந்த
1: அந்த மைக்ரோ கிளைமேட்னு சொல்றது
0: மைக்ரோ
1: மாறுது.
0: கிளைமேட் அங்கே கிரியேட் ஆயிரும். ஒன்பதாவது சொல்ல ஒன்பது இடத்துல பார்த்தீங்கன்னா
1: நம்மளா செய்யணுன்றது இல்லை, இப்ப இந்த பயிரில் தேர்ந்தெடுக்கும் போது அதுவே
0: ஆட்டோமேட்டிக்காக
1: உருவாக்கிடுது.
0: தேர்ந்துடும், அதே தேர்ந்துடும். இப்போ வந்து ஒன்பது அடுக்கு முறைப்படும் போது இப்போ நாலா அடுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை திரவிங்க, ஸ்பைசஸ்
1: என்னன்னா
0: ஜாதிக்காய், இது குடம்புளி, கிராம்பு, இது மாதிரி அது நிறைய உள்ள கொண்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லேயர் பார்த்து பழங்கள், சப்போட்டா, மா, அடுத்து வாழை கொண்டு வரும். ஆறாவது லேயர் பார்த்தீங்கன்னா கொக்கோ, கொக்கோ எக்கடம் இருக்கு. எட்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி, மஞ்சள், சேனக்கிழங்கு நடுறோம்.
1: அதாவது கிழங்கு வகையாக
0: நடுறோம். அடுத்து எட்டாவது லேயர் வந்து அன்னாச்சி பழம், ஒன்பதாவது லேயர் வந்து திப்பிலி, கொடி வகைகள் கிளம்பிஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம சுர பூசணி இதெல்லாம் நட்டுக்கலாம். வெயில் இடத்துல ஃபுல்லாக இது நட்டுக்கிடுவோம்,
1: திப்பிலி மாதிரியான
0: திப்பிலி மாதிரி நட்டுக்கிடுவோம். இது வரைக்கும் செலவு பூரா தென்னை மரத்து போச்சு.
1: ஆல்ரெடி தென்னை இருக்கு, கோகோ இருக்கு.
0: ஆமாம்,
1: இப்போ நம்ம இந்த பயிர்களை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்.
0: ஆமாம்,
1: இப்ப இந்த பயிர்களை எந்தெந்த இடத்துல போடணும்ன்றதுக்கான திட்டமிடல்.
0: அடுத்த திட்டமிடல் இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு ஆறு மரத்துக்கு ஒரு ரோடு இருக்கு. ஒவ்வொரு ரோட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வெயில் அதிகமா இருக்கு.
1: இது மொத்தம் 115 ஏக்கர் நம்ம செய்யறோம் இது.
0: ஆமா, மொத்தம்
1: அந்த 115 ஏக்கருமே உங்களுக்கு தென்னையும் கோக்கமும் இருக்கு.
0: கோக்கோ இருக்கு, அப்ப ரோடு சைட்ல மரம் இருக்கு, நிறைய இருக்கு, புல்லு நிறைய இருக்கு. நம்ம அதை வெட்டும் போது நமக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கு. இது பெரிய நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம்னா நமக்கு ஒண்ணு வந்து சன்லைட் அதிகமா அது வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா பெருசபிள், அழுகக்கூடிய பொருளா இருக்கணும். ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், அந்த பொருளை வந்து ரோட் சைட் நடுறோம்.
1: என்ன நல்லா நட்டீங்க?
0: அதாவது மா, கொய்யா, மாதுளை, ஆப்பிள். அதாவது ஆப்பிள்னா நமக்கு வாட்டர் ஆப்பிள். ஃபர்ஸ்ட் நாங்கள் புதுக்கோட்டையில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆப்பிள் எடுத்து எள் எடுத்தோம்.
1: அதுக்கு ராகங்கள்லாம் எங்கேருந்து தேர்ந்தெடுத்தீங்க? அதெல்லாம்
0: நாங்கள் நெசரில் லோக்கலில் வாங்கிட்டோம்.
1: ஒன்றும் பெருசாக வேறு ஒன்றும் கணக்கில்ல.
0: நமக்கு நல்லா இருக்கும் மாவுனா மாவுனா சில பேர் இமாமசன், பங்கனப்பள்ளி, நீலம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். கொய்யாவில் வந்து நமக்கு வந்து எல்கோ லக்னோ 14 எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பன்னீர் கொய்யா, அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிச்சி, பீர், எல்லாமே அதாவது நம்ம பழங்கள் எல்லாமே கொண்டு உள்ளே கொண்டு போனோம்.
1: சாலை ஒட்டி இருக்க பகுதியில்
0: அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது காரணம், மெயின் காரணம் சன்லைட் அதிகமாக இருக்குது, அது பெருசுபிள் கமாடிட்டி, அழுகக்கூடிய பொருள். அதை உள்ளே கொண்டு போனால் பார்க்க முடியாது, உள்ள பழுத்துக்காக தெரியாது இல்ல. அப்ப நான் பெரிசபிள் கம்யூனிட்டி, அழுகாத பொருள், அது வந்து ஸ்பைசஸ், அதை உள்ள கொண்டு போறோம். எக்ஸாம்பிள் இப்போ ஜாதிக்காய், குடம்புளி, கிராம்பு, இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சாலும் பரவாயில்ல இல்லைங்களா, அந்த பொருளை உள்ள நட்டு பிளானிங் பண்றோம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணி.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: சொல்லாதா,
6: இந்த சுந்தரராஸ் ஐயா சொல்றத பார்த்தா அடுக்கு முறையில மரங்களும் பயிர்களும் எந்த இடுபொருட்களும் போடாமையே வளர்ந்துடும் போல.
5: ஆமா, முக்கியமா அதுல செலவும் குறையுதுல்ல, சொந்த தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிற மாதிரியும் அதோட எக்ஸ்ட்ரா வருமானமும் கிடைக்கிற மாதிரியும் இருக்கு.
6: ஏன் தம்பிய, இந்த ரோட்டோரம் மரம் வளர்க்கறத சொன்னாரே, அதே மாதிரி இங்க எதுவும் நாலஞ்சு?
5: ஆத்தா, தொடர்ந்து அவரோட அனுபவத்தை கேளு, அப்புறம் டிசைட் பண்ணு.
0: பார்டர் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் அறுவடை பண்றோம். நில, நீர், காற்று, பஞ்சு பஞ்சபூதங்களும் அறுவடை பண்றோம்.
1: எப்படி?
0: நம்மளுக்கு எங்க காத்து அதிகமா இருக்கும் அந்த இடங்கள்ல விண்ட் பிரேக் செடி நடுறோம். இப்ப வந்து நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இங்க விண்ட் பிரேக்னா இது போடுவாங்க, சவுக்கு போடுவாங்க. பட் சவுக்குங்கிறது பெர்மனன்ட் டிம்பரே கிடையாது, பெர்மனன்ட் சவுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சவுக்கு தண்ணி நிறைய வேணும். ரெண்டாவது வந்து காம்படிட்டிவ் கிராப் வச்சீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு லைஃபா இருக்காது.
1: சரி,
0: அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்றோம், டிம்பர், தேக்கு. தேக்கு ஆல்ரெடி பண்றோம், ஒரு தேக்கு, ஒரு மகாகனி, ஒரு தேக்கு, ஒரு வேங்கை, ஒரு தேக்கு, ஒரு வெண்தேக்கு. ஒவ்வொரு மரங்களும்
1: மாத்தி மாத்தி
0: மாத்தி ஒரு ஆல்டர்னேட் பண்ணி பார்டர்ல 5 அடி ஸ்பேசிங், பேசி 5 அடி வேலி இருந்து நமக்கு ஒரு 5 அடி. ஏன்னா நாளைக்கு அவங்க பக்கத்துல தொந்தரவுக்காக நெருக்க நடுறதும் நெருக்க நடமும் பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்
1: நம்ம எவ்வளவு இடைவெளிக்கு
0: 5 அடி, அதான் செடிக்கு செடி 5 அடி, வேலி இருந்து 5 அடி.
1: ஓகே,
0: பாத்தீங்களா? அப்ப நட்டு பார்டர் ஃபுல்லா எல்லா பக்கம் ஃபில் பண்றோம். அது பாத்தீங்கன்னா இந்த நடந்த இடம் பாத்தீங்கன்னா எப்பயும் பார்டர்ல வந்து 5 அடி கிலோ ட்ரெஞ்ச்.

0: எடுத்துருவோம்.
1: இப்போ இதெல்லாம் நடும்போது எந்த மாதத்தில் நட்டுறீங்க இதெல்லாம்?
0: நமக்கு சீசன்லாம் கிடையாது, தண்ணி இருக்குது, சொட்டு நீர் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக பிளான்டிங் சீசன் எடுத்துக்கிட்டேன்னா ஆஃப்டர் ரெயின், டிசம்பர் 15 இருந்து ஜனவரி வரைக்கும் தான் ஆக்டிவ் பிளான்டிங் சீசன், தெரியுது. அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் செடி கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அது அப்சர்வ் பண்ணி ஃபாஸ்ட்டாக க்ரோத் வரும். இப்போ நாளைக்கு நீங்கள் 8 மாதம் நமக்கு டைம் இருக்குது, இந்த 8 8 9 மாதம் செய்யுங்க, இந்த 9 மாதத்தில் அடுத்த மழைக்குள்ளே நல்லா ரூட் ஃபார்ம் ஆயிரும். அதனால் மழையில் போய் நம்மளுக்கு ராட்டிங் அழுகிறதுக்கு மாதிரி நமக்கு வேலை கிடையாது, ஓகேங்களா? அப்போ டிம்பர் அன்றோம் உள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக 2 மரத்துக்கு இடையில் நிறைய மட்டைகள் இருக்குது. இந்த மட்டையை பார்த்தீங்கன்னா கீத்து பண்ணுறதுக்கு நிறைய எடுத்து பின்னிட்டு போவாங்க. வெளியே போகிற மட்டையை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறோம். அரெஸ்ட் பண்ணி இந்த மட்டையை 2 மரத்துக்கு இடையில் நல்ல ஒரு ஆகரத்துன்னு சொல்லுவாங்க, ஃபுட் ப்ளைட்டு, அதை மட்டையை அப்புறம் அதில் அடுக்கிறோம் சென்டரில். லேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லூப்பில் போட்டிருந்தோம், அது லேட்டர்லாம் எடுத்து தினமரத்து மட்டை ஓலை எந்த பக்கம் இருக்கோ அதில் தான் ஆக்டிவ் உறிஞ்சு குழி விட்டுருக்கோம். லேட்டர்லாம் நேர் பண்ணி
1: உறிஞ்சு குழி மாதிரி போட்டிருக்கீங்க,
0: இல்லை உறிஞ்ச ரோடு ரூட்டு, அதாவது எந்த இடத்துல ஒரு மரத்துல மட்டை தொங்குது இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தென்னமரத்து எந்த மட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு உறிஞ்சக்கூடிய வேர் இருக்கும். அந்த இடத்துல இது கொடுத்தா போதும், இரிகேஷன் கொடுத்தா போதும்.
1: சரி சரி, அதாவது நம்ம கொடுக்குற தண்ணியை வந்து அப்படி திட்டமிட்டு
0: கொடுக்குறோம். அப்போ அதுக்கு ரெண்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா மட்டை அடிக்கிறோம். அப்போ அடிமட்டையெல்லாம் இதுக்கு முன்னே வேஸ்டா இருந்து நமக்கு அதை வந்து நம்ம இதை கொண்டு வந்தோம், நம்மளுடைய வேஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்றோம்.
1: சரி
0: பாத்தீங்களா, மட்டை மூலம் மக்கான்னு சொல்லுவாங்க, எனக்கு அவங்க நிறைய கமிட்மெண்ட், நிறைய ஒரு பிரச்சனை. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து நம்ம தடுத்து பண்றோங்க, தைரியமா பண்ணோம். எனக்கு என்ன ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க, அந்த ஃப்ரீடத்தை நான் யூஸ் பண்ணேன், அதில் ஃபுல் நட்டோம். அதையும் அது கரெக்டாக நீ இப்போ போட்டிங்கன்னா அடுத்த 6 7 மாதத்தில் மட்டை வைக்கிறோம், வைக்க அப்படி உரம் ஆயிரும். அடுத்த அடுத்த வருஷம் போட்டு ஒவ்வொரு தடையும் மேலே போட போட போட ஃபார் எக்ஸாம்பிள் கரையா வச்சுங்க, கரையா நம்ம எல்லாரும் எதிரி நினைக்கிறோம், அது கரையா புல் மண்ணை அரிச்சிரும் செடியை காவல்னு சொல்லுவாங்க, தப்பான ராங் கான்செப்ட். இப்போ நம்ம எல்லாரும் கிளீன் கட்டிவிஷன் கொண்டு போகிறோம், கிளீன் கட்டிவிஷன் போகும்போது நம்ம அவங்களோட எதுவுமே உள்ள எதுவும் போடுதில்லை, ஒன்று எரிச்சிருந்தோம் இல்லை இவர்தான் வித்துருந்தோம் இல்லைன்னா அதை நம்ம அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆர்கானிக் மேட்டர் வேலை கிடையாது. அப்ப கரையா நினைச்சோம் இருக்கு செடி தான் சாப்பிடும். நாங்க தென்னமரத்துக்கு கரையன் ஏறோம், அதுக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறது, தார் அடிக்கிறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
1: சரி,
0: வீட்டில் பேர்த்து டஸ்ட் போடுறது, புரியுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மட்டை எங்க அடுக்கணும், கரையாம்புறம் அங்க வந்துச்சு,
1: மட்டைங்கள்ட்ட
0: வந்துச்சு. மட்டை என்ன செய்யுது, கரையாண்ட வேலை என்ன, அரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கரையா வந்து ஹார்ட் செக்சர், எந்தெந்த இது காடா இருக்கோ அந்த அவுட்டர் ஸ்கின் உடைக்க
1: இருக்கக்கூடிய பூச்சிகளும் இல்ல மித்த உயிர்களுமே வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பயனுள்ளதாக மாற
0: ஆரம்பிக்குது. பாம்பு எடுத்துடுங்க, பாம்பு ஏறி நினைக்கிறோம். ஒரு பொண்ணு வளமா இருந்தா அந்த இடத்துல மண் பாம்பு பேசியிருக்கோம், இப்ப பாத்தது இல்ல, எனக்கு சின்ன பிள்ளைகள் பாத்துருக்கேன், நிறைய மண் பாம்பு அங்க அலையும்,
1: மண்ணுளி
0: பாம்பு சொல்றாங்கல்ல அந்த பாம்பு தான். அப்படி இருந்தாலே மண் வளமா இருக்குன்னு அர்த்தம், இண்டிகேஷன். எங்கேயும் பாக்கேன்னா நம்ம
1: மண்புழு தான் சொல்லுவாங்க, மண்ணுளி பாம்பு அப்படி சொல்லுவாங்க.
0: அதுவும் வந்து கிடைக்காது, லேமிக்க சாப்பிட்டு அது உரமா வாங்கி கொடுக்கும். ரெண்டாவது போகும்போது அது வந்து சில ஏரியேஷன் சாயில் பண்ணும், சரிங்களா? அதனாலதான் மண் பாம்பு இருந்தாலே அந்த இடம் வளமா சொல்லுவோம், இண்டிகேஷன் சொல்லுவாங்க. நம்மளால பார்க்க முடியல, ஏன்னா நம்ம எல்லாருமே கெமிக்கல் என்ன செய்யுது சுரங்கத்துக்குள்ள மழை தண்ணி உள்ள போமா போகாதா? அது வந்து நேச்சுரல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டா மாறுது, அந்த தண்ணி மழை தண்ணி போல சேகரிச்சு போகுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக் நமக்கு அது யூஸ் தானே, தெரியுதா நமக்கு? அதுவும் வந்து மண்ணில் வளர்த்த இம்பார்ட்டன் பண்ணுது. அடுத்து எடுத்துடுங்க நம்ம எறும்பு எடுத்துடுங்க, எறும்பு நிறைய பூமியை ஓட்ட போடுது, தெரியுதா? பூமியை ஓட்ட போட்டு நமக்கு உழவு இல்லாத வேலைமே மாத்துது. பூமி எந்த அளவுக்கு ஓட்ட போடுது, நம்மளுடைய உழவுலே லூஸ் பண்ண தானே வேலை, அதை வந்து ஓட்ட போகுது எவ்வளவு வேலையை மாத்துது. அதுல வந்து நிறைய அந்த பூச்சிகள் இருக்குல்ல, சாப்பிட்டு பீட்டா வேலை செய்யுது. நம்ம சாப்பிட
1: உண்மையும்
0: இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம இது என்ன சொல்றேன்னா, என்னோட நேட்டிவ் தென்காசி. இப்போ நான் வந்து எனக்கு வந்து படிச்சதுனால இங்க வந்து நான் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு வாழ்வாதாரம் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு

0: இது வாழ்வார்கள் என்றால் எல்லா பூச்சி அங்கே உட்காந்துக்கணும், நமக்கு வெயிட் பண்ணணும். இடத்துல வந்து இப்போ பாம்பு இருக்கா, ஆட்டோமேட்டிக் கீரியும் மயிலும் ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துக்கு வந்துடும். நம்மளுடைய வாழ்வார் தேடி அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி இது கழுகு வந்துடும், வலிச்சு வந்துடும், எல்லாமே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எறும்பு நம்ம விலைக்கு செய்யுது, எறும்பு நம்மளுக்கு நேச்சுரல் வாட்டர் கரோசிஸ் தான். கரையம் வந்துடுது, கரையம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் உடச்சி மண்ணுக்கு வளமாக மாற்றுது நம்ம. அதனால அது வந்து நமக்கு அதில் நிறைய பொந்து கரையம் பொந்துருக்கணும், அதுவுமே நம்மளுக்கு நேச்சுரல் வச்சல் வாட்டர் கரோசிஸ் தான்.
1: சரி,
0: அடுத்து மரவட்டை எடுத்துடுங்க. மரவட்டை பார்த்தீங்கன்னா இதே தான், நம்ம மண்ணில் அந்த இதெல்லாம் சாப்பிட்டு அதுவும் உரம் நல்ல மண்ணுக்கு விடுறது மாற்றுது. இப்போ நம்ம மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற மிருகங்கள் இருக்குது, இப்போ நம்ம சமவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு காடை உருவாக்குதோம். இந்த எருடைய பங்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மண்ணில் வளமாக்குதில்ல, இந்த எறும்பு எல்லாருடைய லோல் வந்து ரொம்ப முக்கியம். இது இறந்தால் உணவாயிருது. இது பார்த்தீங்கன்னா விதை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் இது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிறப்புது, அது சாப்பிட்டுட்டு விரைவில் அங்கே இல்லாத இடத்துல பிறப்புது, நமக்கு ஃபுல்லாக எங்கேயுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக விதையை மாறுது.
1: உங்களோட தோட்டத்திலே இந்த மாதிரியான
0: எல்லாம் நடந்திருக்கு, எல்லாமே நான் என்னோட அனுபவத்தை தான் பேசுகிறேன்.
1: இப்போ மித்த மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக அந்த விதைகள் போட்டு பரப்பின மரங்கள்
0: நிறைய இருக்கு. பப்பாளி மாறுது, கொய்யா சாப்பிட்டு கொய்யா மாறுது. அப்புறம் நம்ம எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த விலைகளை வந்து பண்ணும்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா நன்மதி பூச்சை சாப்பிடுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்முடைய ரோல் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்முடைய பங்கு வந்து அதை காடை உருவாக்குறதும் செடியை நடுறோம். ஒரு ஒவ்வொரு செடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில ஒரு களை இருக்கு, அந்த களையை வெட்டினா அந்த இடத்துல வந்து புல்லு வந்துகிட்டே இருக்கும். இந்த வெட்டின இடத்துல நமக்கு தேவையான ஒரு பப்பாளியோ ஒரு இதை வச்சு அந்த இடத்துல புல்லு ஆட்டோமேட்டிக் வராதுல்ல, அப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவையில்லாமல் ஆட்டோமேட்டிக்கா போயிருது சரிங்களா. அப்ப ஒவ்வொரு நம்ம எந்த இடத்துல சன்லைட் விழுதோ, சன்லைட் விழுந்து புல்லு முளைச்சாலே அந்த இடத்துல எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்றோம். பாருங்க நம்மளுடைய ரோல், செடியை டிஃபரெண்ட் லெவல்ல வளர்க்குறோம், வளர்த்து அந்த வேஸ்ட் சோலார் எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. டிஃபரெண்ட் லெவல்ல எனர்ஜி அறுவடை பண்ணி அந்த வேஸ்ட் எனர்ஜி பாலிசா மாத்துவோம். நம்ம கான்செப்ட் அதான் அந்த நம்ம அடுக்குமுறை விவசாயத்தில்
1: அடுக்குமுறை விவசாயத்துல ஆக்சுவலா நீங்க சொல்றப்பல என்னென்ன விஷயங்கள் வந்து விவசாயிகள் செய்யாமலே இயற்கையா நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைதுன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா இப்ப இந்த நீங்க சொன்னப்பல உயிர் சங்கிலி அப்படிங்கிறது ஒரு வகையில வந்து அவங்களோட வேளாண்மைக்கு துணை புரியறதா நம்ம வச்சுக்கிறோம். அந்த உயிர் சங்கிலியே வந்து அங்க நடக்கிற இயற்கையான நிகழ்வுகளை வந்து சரியான முறையில அதை நிர்வாகம் செஞ்சு தேவையான சத்துக்களையும் அந்த பயிர் எண்ணிக்கையும் அதுங்களோட வளர்ச்சி அதோட மகரந்த சேர்க்கை இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு காரணியாக அமையுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை ஒரு இந்த மாதிரியான ஒரு அடுக்கு முறை தோட்டத்திலேயோ இல்லை அடக்குமுறை வேளாண் காட்டிலேயோ கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது எந்த இடத்துல ஒரு விவசாயிய நம்மளோட தேவையை வந்து அங்க இருக்கும், எதை செய்யணும் எதை செய்யவே கூடாது அதை மட்டும் சொல்லுங்க.
0: அதாவது நிறைய விவசாயி பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்ட்ல ஹைபிரிட் சீடியும் ஃபெர்டிலைசர் வாங்குறாங்க, வாங்கி மண்ணில் போட்டு நிறைய ஃபெர்டிலை எடுத்து அதை சக்கையை புடிதாங்க. நம்ம எப்படி வந்து எண்ணெய் புடித மாதிரி பிழிஞ்சு எடுத்து அந்த ஒவ்வொரு தடையும் பண்ணி பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு இப்போ மலடாயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மண்ணுக்கும் அதுக்கு ரெஸ்பிரஸ் எதுவுமே கிடையாது. ஒரு கிராப்புக்கு அந்த இன்ட்ரோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நெல் வச்சுருந்தோம், நெல்லும் பார்த்தீங்கன்னா 6 அடி வளரும், 2 அடி மண்ணுக்கு, 2 அடி மாட்டுக்கு, 2 அடி தான் நமக்கு. பட் இப்ப அப்படி இல்ல சரிங்களா, நம்ம இருக்கதே மனசு எல்லாரும் மனசு குறி குறி குறி போய் 1 அடி தான் வச்சிருக்கோம். அங்க நம்ம யாருக்கு கொடுக்கறதுக்கு வேலையே கிடையாது, யாருக்கு பொறுமை கிடையாது, எல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு.
1: சரி,
0: நம்ம முன்னோட அப்படி இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல எல்லா உயிரிழக்கும் இருக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா இப்ப மூணு எல்லாரும் அடுத்து பாத்தீங்கன்னா மோனோ கிராப், யாருமே அடுக்கு முறை போறது இல்ல. கடலை போடுறாங்க, கடலை போட்டீங்கன்னா அந்த கடலை எடுத்து களை விட்டு உரம் வச்சு எல்லாம் பண்ணும்போது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 100-120 நாள் முடிஞ்சிடும். அந்த 120 நாள்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு அதே அதுக்குள்ள ஒரு தென்னமரம் வச்சு தென்னமரத்துல கடலை போட்டாங்கன்னா 2 வெட்டு வெட்டிடுவான் பாத்தீங்களா. 2 ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு 60 மரம் போட்டா கூட 2 வெட்டுக்கு ஆயிடுச்சு, 130 மரம் ஆச்சு. ஒரு மரத்துக்கு 10 காய் போட்டா கூட நமக்கு வந்து 1300 ஆயிச்சு, ஒரு மரம் 13000 ஆச்சு. அப்ப இந்த செலவு எல்லாம் ஒர்க் பண்றோம், அந்த யாரும் பண்றது இல்ல பாத்தீங்களா. அதனால நம்ம எல்லாரும் மோனோகிராப் போகும்போது எல்லாரும் பிரச்சனை அங்கங்க மாட்டிக்கிட்டாங்க. முன்ன பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல சொந்த ஆளா இருந்தது, இப்ப அதுவும் கிடையாது. அவங்க ஆளுக்கு கூலி கொடுத்து பாக்கும், அதனால கட்டுப்படுத்தி முடியல பாத்தீங்களா. பட் இப்ப நம்மளுடைய வேலை மெயின் வேலை பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணணும், செடி நடணும், மெயின்டைன் பண்ணணும், அடுத்து வேலையெடுத்து 4 வேலையும் என்ன கஷ்டப்படுறாங்கன்னா போய் காலைல அஞ்சு களை வெட்டணும், மருந்து அடிக்கணும், உழவு எல்லா வேலையும் மொத்தமா வச்சுக்கிறதுனால அவங்களால ஒந்த வேலையும் கரெக்டா இது பண்ண முடியும், ஆன் டைம் பண்ண முடியனால பிரச்சனை.
1: சரி, இப்ப விவசாயிகள் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த ஒரே பயிர் செய்யற சாகுபடியை தாண்டி சரியான உணவு காடாக இது பண்ணணும். அதாவது அவர்களோட வேலையை வந்து இவங்களா செஞ்சிட்டு இருக்க எல்லா வேலையும் இயற்கையை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான
0: முக்கியம். மாடு கிடையாது, எல்லாரும் இப்ப வீட்டுல 4-5 மாடு 10 மாடு வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் மாடுங்கிறது நம்ம அன்னைக்கு எதுக்காக தான் முன்னூல் வச்சிருந்தாங்க. இப்ப மாடு பாலுக்கா மாறிச்சு, பால் கமர்ஷியல் ஆகினால எல்லாரும் மாடு வந்து பாலுக்காக யாரும் மாடு சாணி உரத்துக்காக பண்றது இல்ல, இட ஒரு யூரியாடி போடுக்கலாம்னு அந்த மாதிரி கான்செப்ட்ல போகுது பாத்தீங்களா. அந்த மாதிரி மெரிய பிரச்சனைனாலதான் நம்ம வந்து அவங்க அந்த இடத்த வந்து திரும்ப மீட் பண்ண முடியல அவங்களால.
1: சரிங்க, இப்ப விவசாயிகளுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களை தொடர்பு கொள்ளலாம், எப்படி தொடர்பு கொள்ளலாங்க?
0: என்னுடைய நம்பருக்கு கூப்பிடலாம், 763 90 9000 1.
1: தமிழ்ல ஒரு சொல்லிருங்க.
0: 76 39 09 00 01. என்னுடைய நம்பர் எப்ப நான் கூப்பிடலாம்?
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றும்

0: உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப நன்றி.
2: எனக்கு தெரிஞ்சது நம்ம நம்மாழ்வார் ஐயா சொன்ன ஆடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு.
3: சூப்பர்.
2: அப்புறம் இந்த காடு காத்தவனும் கச்சேரி காத்தவனும் பல நடைவான்.
3: வாவ் ஆத்தா, கந்தர்வ கோட்டை சுந்தரராஜர் சொல்றதும் கிட்டத்தட்ட அதேதான். உயிர் சூழலை பாதுகாக்கணும், தற்சார்பு வேளாண்மை செய்யணும்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாசா. ஏதோ எனக்கு அலுப்பா இருக்கேன்னு உன்னை கூப்பிட்டேன். எம்புட்டு பெரிய விஷயத்த பிளே பண்ணி.
3: ஆத்தா, அது பிளே இல்ல, பிளே.
2: ஏதோ ஒண்ணு பண்ணனதுனால தெரியாதத தெரிஞ்சுக்கிட்டேன்ல. பாக்கு, தேக்கு, மிளகு, கிராம்பு இந்த மாதிரி போட நானும் ட்ரை பண்ணுறேன். ஏதோ பண்ணுறேன். நீயும் என் மாவன் மாதிரி தான் கிண்டலாவும் பேசுற, பாசமாவும் இருக்கிற.
3: சரி சரி அத்தா.
2: ஏப்பா இங்க வா, அந்த பைய புடி, இந்தா இதையும் புடி. இந்த பக்கம் பிள்ளைங்க நாளைக்கு வருது இல்ல, இந்த பழங்கள் அஞ்சாறு பறிச்சிட்டு போவோம். இளநிய கொண்டு போனா வெயிலுக்கு ஏதம்மா குடிப்பாங்கல்ல.
3: சரிதான் அத்தா.
2: இந்தா இது உனக்கு, ஒரு அஞ்சாறு எடுத்து போடு.
3: எனக்கு எதுக்கு அத்தா?
2: அட புடிப்பா, சாப்பிட்டு பாரு, அம்பிட்டு ருசியா இருக்கும். மாசில்லா மண்ணுல விளைஞ்சது.
3: ஓ, அன்புக்கு மறுப்பு சொல்ல முடியுமா? தேங்க்யூ அத்தா. சரி போமா. பாத்து பத்திரம்.
4: கிசான் வாணியில் சுயசார்பு வேளாண் காடு நிர்முகத்தில் பங்கேற்றார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பி சுந்தரராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இந்திய அரசின் வேளாண்மை உழவர்நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
5: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
6: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
5: இல்லையானே.
6: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
5: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டைய வாங்குறேன்.
6: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் கீழ் இளையோர் மற்றும் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட 10,000-க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து இளையோர் விலகியிருக்க ஊக்குவிப்பதும் அவர்களை சமூக மாற்றத்திற்கான சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு 4,466 கோடி ரூபாய் வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் என 1,09,019 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளின் மூலதனம் மற்றும் மேம்பாட்டு செலவினங்களை விரைவுபடுத்துவதற்காக இந்நடவடிக்கை என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 2030 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைய தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5,000-க்கும் மேற்பட்ட ஆடை தயாரிப்பு மற்றும் தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் மின்சார பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றார். இந்நிகழ்வில் 12 பயனாளிகளுக்கு 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு மானிய கடனுதவிக்கான ஒப்புதல் ஆணைகளை அமைச்சர் வழங்கினார்.

தமிழகத்தில் வேளாண் துறைக்கு தேவையானதை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவோம் என்று மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் வரும் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான சிறப்பு அம்சங்கள் இடம்பெறும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழி தடங்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அனைத்து நீர்நிலைகளையும் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆக்கிரமிப்புகள் சட்டப்படி அகற்றப்படும் என்றார். தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயலாற்றி வருவதாக தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கம் சார்பில் 129 பயனாளிகளுக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ராஜீவுடன் இணைந்து அவர் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் பிரசாத விற்பனை கூடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை விழா முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருநாளினி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான திருவாதிரை விழா சிறப்புடன் நடைபெற அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட அவர் அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரியில் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் நாளை இரவு தமிழகம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை ஆழியாறு கவி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். பொதுமக்கள் அருவிக்கு செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவார், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் ஆகியோர் தங்கப்பதக்கத்தை வென்றனர். பாராகுண்டு எறிதலில் சோமன் ராணா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் ஜெடுமணி சிங், பாராகுண்டு எறிதல் பிரிவில் சுபம் ஜூயல் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் திரு விஜய், பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சமும் செல்வப்பிரபு திருமாறனுக்கு 20 லட்சமும் ஊக்கத்தொகை அறிவித்தார். இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலம் என 30 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தூ லிங் நியூயனை நாளை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

8:06 திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைஞ்சிருக்கும். இது 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து இடைக்கால கீதங்களை நேயர்கள் அவங்க விருப்பமாக்கி ரசிக்கிற இரவு இசை இனிமை. பங்கேற்க சொல்லி 4-3-1 முன் இணைப்பெண்ணோட 246-102-1 இதுவரைக்கும் பண்பலில் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முன் இணைப்பெண்ணோட 240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இரவு இசை இனிமையை இரவு 8:30 முதல் தொடர்ந்து கேட்கலாம். நேர்கள் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில்.

நாளை காலை 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள். சிறப்பு நிகழ்ச்சி வன விலங்குகளுக்கான நீர் மேலாண்மை. மணப்பாறை தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் உதவி மேலாளர் ஏ செல்வராஜு அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். நாளை நண்பகல் 12:10 எஸ் மோகன்குமார் அவர்கள் எழுதிய தோல்வி கிடையாது தோழா நாடகம். தொடர்ந்து எஸ் சித்ரா அவர்கள் எழுதிய சொந்த பந்தங்கள் நாடகம். நாளை நண்பகல் 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில்

நேரம் 8:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் திரைகானம் கேட்போம். முதலில் அயன் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மகத்தி பாடி.

0: 8:35 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
1: சார் கரூர் மாவட்டம் குளித்தா தாலுக்கா சார், வேங்காமட்டி டி வடம்பலை செல்வி சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: 16 வயசு நிலை செந்தூர் போவார் சார்.
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் சார்.
0: நன்றி.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க, எங்கிருந்து?
1: குப்பரட்டிப்பட்டி. சுப்புலட்சுமி பேசுறேன்.
0: எந்த ஊர்மா?
1: குப்பரட்டிப்பட்டி.
0: எங்க இருக்குது?
1: இனுங்கூருக்கு மேற்கால் இருக்கு சார்.
0: இனுங்கூர் குழுமணி ரோடு.
1: ஆமா சார்.
0: அந்த சைட்ல தானா? சரிங்க. என்ன பாடல் வேணும்? என்ன படத்துல இருந்து?
1: பாயம்பில் இருந்து பொத்துக்கட்டி ஊத்துதறி வாணா, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: கேட்டலாமா?

0: 8:44 ஆயாச்சு. இரவு இசை இனிமையில் 80-90களில் வந்த பாடல்கள் கேட்டு ரசித்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த நேயர், வணக்கம்.
1: அண்ணே வணக்கம்ண்ணே.
0: யாருண்ணே? வணக்கம்ண்ணே.
1: அண்ணே, நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேண்ணே.
0: எங்கேருந்துங்க?
1: தேனி மாவட்டம் அண்ணே. தேனி மாவட்டம்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: கணினி நல்லா இருக்கீங்களாண்ணே?
0: நல்ல பிரமாதமாக இருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம்.
1: என்ன
0: பாட்டுங்க?

0: இரவு இசை நிமையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: பண்ணப்பட்டது தங்கராஜ் சார்.
0: பண்ணைப்பட்டி.
1: ஆமாம் சார்.
0: எந்த மாவட்டம், எந்த ஊர்?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சார்.
0: மணப்பாறை வட்டத்துலைங்களா?
1: ஆமாம் சார்.
0: சரிங்க, என்ன பாடலுங்க ஐயா வேணும்?
1: என்ன ஆசை மக்கள்ந்து ராசிதான் கை ராசிதாங்கிற பாட்டு
0: கேட்டலாமா?
1: ஆ சரிக்கா,
0: நன்றிங்க.

0: இரவு இசையின் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். திருகம்பி பழையூர்லேருந்து சரவணன் பேசுகிறேன் சார்.
0: சரவணன் சார், சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
1: மலையூர் மாம்பியாலேருந்து காட்டுப்பள்ளி போகிற கவலைப்படாத, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் கேட்டலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

9:47 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம் இடைவிடாத இசைமழை.